நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948

ஸ்ராவண மாதம் 1ஆம் தேதி 2026 ஜூலை 23ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிலையத்து நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாள் ஒரு குரல். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்ல. அதிகாரம் ஒழுக்கமுடைமை. விளக்கம்: தீய சொற்களை தவறியும் தன் வாயினாற் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்ற வண்டி FM ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
7: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
10: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை ஆகாஷ்வாணி நிலையம், சென்னை அஞ்சல். தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமை மாறுதல் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமாய்வாழ மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள்.

காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோ. சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம்.

9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக நிதியுதவி திட்டம் எபிசோட் 1 சுற்றுச்சூழல் சட்டவியல். பத்திரண்டிற்கு கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் இன்று. பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே. திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர், விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவன். 6:20 முதல் 7 மணி வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், மீண்டும் 7:25

8:05 இருக்கு. மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னேஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தித்தே வானம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

நேர்களே, 1715 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 தகவல் தளம். மணிக்கு அரங்கிசை அக்ஷய பத்மநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்களின் மிருதங்கம், என் சுந்தர் அவர்களின் மோர்சிங். சென்னை அஞ்சல். பத்து மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

12 மணிக்கு வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஐன ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிரண்டு முப்பதற்கு பன்னிசை மாலை, டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். சேவை செய்தி. புதுவை மாநிலம் உழவர் நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் செடில் மகோத்சவம் முன்னிட்டு இன்றிரவு 7 மணிக்கு முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெறும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 9 9 காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக் கூடாது. இந்த உலகை விட்டு புறப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று. இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனங்களை கமழ வரும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் புதினா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஏதோ பாட்டு பாடிட்டு வராரு.
1: ஏமா கருத்தம்மா, ஓரம் ஓரமாம்மா, சைக்கிள் பிரேக் இல்ல.
2: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: கருத்தமுத்தா?
2: என்னப்பா, நான் தான் வேலை இருந்ததுன்னு டவுனுக்கு போயிட்டு வரேன், நீ என்ன காலையிலேயே டவுனுக்கு கிளம்பிட்ட?
1: அடப்போ காத்தமுத்தா, என் மாமனாருக்கு நைட்லேருந்து வயிற்றில் போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் டவுனுக்கு போயிட்டேன், டாக்டர் ஆலோசனை கேட்டுக்கினேன், அப்புறம் வந்து கூட்டின்னு போனான்னு இருக்கிறேன்ப்பா.
2: கருத்தமுத்து, வயிற்று போக்கு தானே போகுது?
1: ஆமாம்.
2: இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதுப்பா, இந்த புதினா கீரை இருக்குல்ல,
1: ஆமாம்,
2: அதை நல்லா துவையல் அரைச்சி வெள்ளை சாதம் அதோட நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை சாப்பிட கொடுப்பா.
1: சரியாயிடுமா?
2: ஒரு ரெண்டு மூணு தடவை இது மாதிரி சாப்பிட கொடுப்பா. காலையில கொடு, மதியானம் கொடு, சாயந்தரம் பார்த்தா வயிற்று போக்கு நின்னுடும்பா.
1: சித்த மருத்துவ டாக்டர் மாதிரி சொல்றப்ப நீ.
2: அப்பா, கீரையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதனால சொல்றேன்ப்பா, இந்த புதினா கீரையில அவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா.
1: அப்படியா காத்தமுத்து?
2: ஆமாப்பா.
1: காத்தமுத்து, புதினா கீரைக்கு இப்ப நான் எங்க போறது?
2: எப்பா, புதினா கீரை தானே உனக்கு வேணும்?
1: ஆமா,
2: நான் கொள்ளையில கொஞ்சம் எனக்காக போட்டு வச்சிருக்கேன்.
1: சாகுபடி
2: செஞ்சு நீ ஒரு வருமானம் பார்க்க கூடாது?
1: ஆமா, நல்ல யோசனையாதான் இருக்குதா.
2: ஏப்பா, டவுனுக்கு போனீங்கன்னா நம்ம காய்கறி மார்க்கெட்ல இந்த புதினா கருவேப்பிலை இதை விக்கிறதுக்குன்னு தனியா இடம் இருக்குது.
1: ஆமாமா.
2: மருத்துவ மூலிகைப்பா இந்த புதினா கீரை.
1: நீ சொல்லும் போதே உடனே பயிரிடும் போல இருக்குப்பா எனக்கு.
2: ஆமாப்பா, சமையல்ல கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு அடுத்ததா இந்த புதினாவும் உணவுக்கு மனம் ஊட்டுது அப்படிங்கறதுனால தான் நம்ம பயன்படுத்துறோம். அது போக அது நிறைய மருத்துவ குணம் உடையது, மருத்துவத்துல நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அப்ப காதுமுத்தா, இந்த புதினாவை நான் சாகுபடி செய்யறேன்பா.
2: சரிப்பா, கட்டாயம் செய்ய.
1: அதுக்குண்டான தொழில்நுட்பங்களா நல்லா விலாவாரியா தெளிவா சொல்லு காதுமுத்து எனக்கு.
2: கருத்தமுத்து, பருவம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் ஜூலை மாதம் இருக்குல்ல, இதுதான் நடவு செய்ய சிறந்த பருவம்.
1: ஓஹோ,
2: ரைட்டா. நிலத்தை நல்லா பண்படுத்தி மக்கிய தொழு உரம் போட்டு மண்ணை நல்லா பொலபொலப்பா ஆக்கிக்கிட்டு சாகுபடிக்கு ஏற்றவாறு நம்ம பாத்திகளை முதல்ல அமைச்சுக்கணும்பா. ரைட்டா? பாத்தி கட்டி தான் புதினா நாற்றை நம்ம நடவு செய்யணும். ஏன்னா தண்ணி ரொம்ப நின்று போச்சு, பள்ளமா இருக்கு அப்படின்னா வேரழுகள் வந்துடும், அந்த கீரை வந்து அழுகிப்படும். அதனால பாத்திகள் அமைக்கிறது ரொம்ப முக்கியம்பா.
1: சரி சரி காத்துமுத்தா, இந்த புதினா பயிரிடுவதற்கான அந்த விதைகள் எல்லாம் எங்க வாங்குறது?
2: பொதுவா இந்த பத்தியம் போட்டு தான்ப்பா இனப்பெருக்கம் செய்யக்கூடியது இந்த புதினா. ரொம்ப சின்னோண்டு வேர் கிடைச்சா கூட போதும்,
1: ஓஹோ,
2: நல்லா தழைச்சி வளரும் தன்மை உடையது. புரியுதா? தயார் செய்துள்ள அந்த பாத்திகள்ல 40x40 cm இடைவெளியில இந்த புதினா கண்ணுகளை நாம நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
2: புதினா சாகுபடிக்கு இந்த உப்பு நீரெல்லாம் நம்ம பாய்ச்சிட கூடாதுப்பா. உப்பு நீர் பாய்ச்சினோம்னா விளைச்சல பாய்ச்சிரும், நல்ல நீரை மட்டும்தான் நம்ம பாய்ச்சணும்.
1: என் மண்ணுல நல்ல சுத்தமான நீர் தான் வரும் காத்தும்போது.
2: அப்புறம் என்னப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா, உன் மண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே.
1: ஆமாமா.
2: நல்ல கீரை வளர ஆரம்பிச்ச பிறகு 3 நாளைக்கு 1 முறை நம்ம தண்ணி பாய்ச்சணும். 1 hectare தழைச்சத்து 30 kg,
1: சரி,
2: மணிச்சத்து 60 kg, சாம்பல் சத்து 10 kg. இந்த மாதிரி உரங்களை நாம அடியுரமா போட்டு அப்புறம் நம்ம நடவு செய்யணும்.
1: சரி,
2: நடவு செஞ்ச 60வது நாள் 120வது நாள்ல 1 hectare 30 kg தழைச்சத்து உரத்தை எடுத்துக்கிட்டு 2 முறையா பிரிச்சு இடணும்பா. அப்புறம் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னரும் நம்ம உரமிடணும். ஆமா.
1: சரி காத்தமுத்த, இந்த புதினா சாகுபடியில களை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா, பூச்சி தாக்குதல் ஏதாவது ஏற்படுமா, அப்புறம் அறுவடைன்னு சொன்ன எத்தனை மாசத்துல அறுவடை செய்யலாம் காத்தமுத்த, அப்புறம் 1 வருஷத்துல 1 hectareல

0: எத்தனை டன் புதினா கிடைக்கும்
1: கருத்தமுத்து? எல்லாத்தையும் வரிசையா கட்டிட்ட பணி.
0: ஆமாப்பா, அவ்வளவு சந்தேகம்.
1: களைய கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம கை களை எடுக்கிறது தான் நல்லது. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண் பார்வையில களை அதிகமா இருக்கிற மாதிரி தென்பட்டுச்சுன்னா உடனே நம்ம களை எடுத்துடணும்ப்பா. பொதுவா பூச்சி தாக்குதல் இருக்காது. இந்த வெள்ளை பூச்சி இல்லைனா அந்த புரோட்டான் கருப்பு புழு இது எப்பயாவது தென்படும். ஒன்னும் இல்லப்பா, அந்த இஞ்சி பூண்டு அந்த கரைசல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்பப்ப அப்படி தெளிச்சு விட்டோம்னா அந்த பூச்சி எல்லாம் வராது, ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா. சரியா? இப்ப களையை கட்டுப்படுத்துறதையும் சொல்லிட்டேன், பூச்சியை கட்டுப்படுத்துறதையும் சொல்லிட்டேன்.
0: ஆமா,
1: இப்ப நீ அடுத்து என்ன கேட்ட? அறுவடை பத்தி கேட்ட.
0: ஆமாப்பா,
1: நடவு செஞ்ச அஞ்சாவது மாசம் நாம அறுவடை செய்யலாம்ப்பா. அப்புறம் 3 மாத கால இடைவெளியில மீண்டும் மீண்டும் அறுவடை செய்யலாம். புதினாவுல இருந்து இந்த மென்தால் அப்படின்னு ஒரு எண்ணெய் தயார் பண்ணி, இந்த தலைவலி சில பேருக்கு தாங்க முடியலங்கிறாங்கல்ல, அது லேசா தலையில அந்த எண்ணெயை தடவணும்னா அப்படியே அந்த தலைவலி போயிடும்பா.
0: ஓஹோ, பாத்தமுதா, புதினா சாட்டா நம்ம டாக்டரை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லப்படுதுப்பா.
1: ஆமாப்பா, புதினா நல்ல மருத்துவ குணம் உடையது. ரெண்டாவது, சாகுபடி செய்யறதுக்கு எளிமையானது. 4 வருஷத்துக்கு உனக்கு நிரந்தரமா பலன் கொடுக்க கூடியது. நீ அதை தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: ஆமாங்க முத்த,
1: ரைட்டா? அதனால காலையிலே டவுனுக்கு போறதை விட்டுட்டு
0: ஆமா
1: வா, வீட்டுக்கு போவோம்.
0: சரி சரி சரி. காத்து முத்த, முதல்ல உன் வீட்டு கொள்ளையில போயிட்டு புதினா கரையை பறிச்சு துவையெல்லாம் அரைச்சு சாதத்தோட சேர்த்து என் மாமனா இருக்க ரெண்டு வேலையும் காலையிலயும் மாலையிலயும் கொடுக்குறேன்பா.
1: சரிப்பா சரிப்பா, நிச்சயமா வயிற்றுப்போக்கு கண்ட்ரோல் ஆயிடும்.
0: ஆமா,
1: இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுப்பா. சரிப்பா, போலாம்.
0: சரி சரி. அப்ப காத்துமுத்த, நான் நாளைக்கே என் கொள்ளையில புதினா சாகுபடி வேலையை ஆரம்பிச்சிடறேன்பா.
1: சரிப்பா.
0: காத்துமுத்த, சரி சரி, சைக்கிள் உட்கார மெதுக்கிட்டுமா?
1: ஆ, உட்காண்டம்பா. கருத்தமுத்த, ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போமா?
0: ஆ சரியா,
1: நீ இப்பதான் நல்லா பாடுவே, ஒரு பாட்டு பாட.
0: பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
2: குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குமரி பொண்ணு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா, கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா என்னுடைய

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.

0: எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதும் ஆகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும்.

0: என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின் கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20 15-21 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்கலாம்.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.

0: சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
1: பறவைகளின் கால்கள் அவை பறப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பொருட்டே பரிணாம வளர்ச்சியில் உருமாற்றம் அடைந்திருக்கிறது. அவற்றின் கால்களில் குறைவான அளவிலேயே தசைகள் இருக்கின்றன. இதுவும் அவை பறப்பதற்கேற்ப எடை குறைப்பை உறுதி செய்யும் பொருட்டு அமைந்திருக்கின்றன. பறவைகளின் கால்களில் மூன்று முக்கிய பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது தொடையெலும்பு, ஒப்பீட்டளவில் குட்டையாகவும் மறைந்தும் காணப்படுகிறது. இரண்டாவது கீழ்கால் எலும்பு, இது பறவைகளில் முன்கால் எலும்பும் முன் கண்கால் எலும்பும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மனிதரின் தொடையெலும்பு போல நீண்டதாக இருக்கும். மூன்றாவது கணுக்கால் எலும்பு, பறவைகளின் வெளியே தெரியும்படி இருக்கின்ற எலும்பையே நாம் கால் என தவறாக எண்ணுகிறோம். ஆனால் ஒப்பீட்டளவில் மனிதரின் கழுக்கால் போன்றது. பறவையின் முன்பக்கம் மடங்கும் மூட்டு, அதாவது முழங்கால் மூட்டு, பெரும்பான்மையான பறவைகளில் இறகுகளால் மறைக்கப்பட்டிருக்கும். பயன்பாட்டை பொறுத்து இந்த எலும்புகளின் அளவு மாறுபடுகிறது. உழவாரக் குருவிகளுக்கு சிறியதாகவும், கரைப்பறவைகள் மற்றும் வேகமாக ஓடுகின்ற பறவைகளுக்கு இவை நீளமாகவும் இருக்கின்றன. பறவைகளின் கீழ்கால் பகுதி மேல்கால் பகுதியில் உள்ள தசைநார்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக காலின் பின்பகுதியில் செல்லும் தசைநார் கணுக்கால் மற்றும் கால் விரல்களில் உள்ள தசைகளை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் ஒரு பறவையை உட்காரும் போது கால் விரல்களை இழுத்து கிளையை பற்றி கொள்ள உதவுகிறது. இவ்வாறு நடப்பதன் மூலம் பறவை தூங்கும் போது கூட கிளையை உறுதியாக பற்றி கொள்ள முடியும். மேலும் உட்கார்ந்திருக்கும் போது கிளை எளிதில் நழுவுவதற்கு வாய்ப்பில்லை. கால் விரல்களை மரக்கிளையிலிருந்து விடுவிக்க அந்த பறவை எழுந்து நிற்க வேண்டும். பறவைகளால் தரையில் தத்தவும் ஓடவும் முடியும். வேகமாக ஓடும் பறவைகள் நீண்ட உறுதியான கால்களை பெற்றிருக்கின்றன. இவை வேகமாக ஓடுவதற்கேற்ப கால் விரல்களின் அளவு சிறியதாகவும் எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நெருப்புக் கோழி நீண்ட கால்களையும் நீண்ட கால் விரல்களையும் பெற்றிருக்கிறது. அந்த இரண்டு கால் விரல்களிலும் ஒன்று நீளமானதாகவும் மற்றொன்று குட்டையானதாகவும் இருக்கிறது. எனவேதான் அது உலகத்திலேயே அதிவேகமாக ஓடும் பறவை என்ற தகுதியை பெற்றிருக்கிறது. கால்களுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் தமணிகள் சிறு சிறு நாளங்களாக பிரிந்து கால்களிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளோடு ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றன. இதனால் தமணி வழியாக செல்லும் சூடான இரத்தம் மேலேறும் குளிர்ந்த இரத்தத்தை அங்கேயே வெப்பமாக்குகிறது. இதனால் பறவையின் உடல் குளிர்வது தடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஆற்றலும் சேமிக்கப்படுகிறது. பறவைகளின் கால்களில் அதிகப்படியாக நான்கு விரல்களே இருக்கின்றன. பறவைகளின் வாழ்வியல் தேவைக்கேற்ப அதனுடைய கால் விரல்களில் இனத்துக்கு இனம் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. மரங்களை பற்றியேறும் பறவைகளான மரங்கொத்திகள் மற்றும் கிளிகள் கால்களின் முன் இரண்டு விரல்களும் பின் இரண்டு விரல்களும் பெற்றிருக்கின்றன. மரக்கிளையை பிடித்து உட்காரும் பறவைகளான காகம், சிட்டுக்குருவி முதலிய பறவைகளும், கொன்றுண்ணி பறவைகளான கழுகுகள், பருந்துகள் முதலியனவும், தரையை கிளறி இறை தேடும் பறவைகளான காடை, கவுதாரி முதலியனவும் கால்களின் முன்பகுதியில் மூன்று விரல்களையும் பின்பகுதியில் ஒரு விரலையும் பெற்றிருக்கும். சில வகை கரைப்பறவைகள் காலின் முன்பகுதியில் மட்டும் மூன்று கால் விரல்களை கொண்டிருக்கின்றன. பின்பகுதி காலில் விரல்களை கொண்டிருப்பதில்லை. இதனால் அப்பறவைகள் கடற்கரையில் வேகமாக ஓடவும் நடக்கவும், மண்திட்டு மற்றும் உப்பளங்களில் உள்ள சேற்றில் கால்கள் சிக்கிக் கொள்ளாமலும் நடக்க முடிகிறது. பறவையின் கால்களும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றுகின்றன. எவ்வாறு தெரியுமா? தரைவாழ் பறவைகள் தரையை தோண்டுவது, கீறுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது செடிகளின் வேர்களுக்கு போதிய காற்றும் நீரும் ஊட்டச்சத்தும் சென்றடைகின்றன. நீர்ப்பறவைகள் சேற்றில் நடக்கும்போது நுண்ணுயிர்கள், மீன் முட்டைகள், நீர்வாழ் பறவைகளின் விதைகள் போன்றவை கால்களில் ஒட்டிக்கொள்கின்றன. அப்பறவைகள் அடுத்த நீர்நிலைக்கு செல்லும் போது பல்லுயிர் சூழல் பெருக வாய்ப்பாக அமைகிறது. காடுகளில் வாழ்கின்ற மரங்கொத்தி போன்ற கால்களால் மரத்தை பற்றி ஏறி அதனுடைய பட்டைகளை கொத்தி அதில் இருக்கின்ற புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் மரங்களை துளைத்து அவற்றை பாதிக்கும் மர வண்டுகளை இரையாக உட்கொள்வதன் மூலம் காடுகளில் உள்ள மரங்கள் பாதிப்படையாமல் செழிப்புடன் இருக்க உதவுகிறது. பூனாரை போன்ற பறவைகள் ஆழம் குறைந்த நீர்நிலைகளில் தொடர்ச்சியாக காலால் கிண்டி இறை தேடுவதால் நீர்நிலையில் உள்ள நிலத்தில் ஒருவித மேடு பள்ளங்கள் உருவாகின்றன. இவ்வகை இடங்கள் சிறிய மீன்களுக்கும் இன்ன பிற சிறிய உயிரினங்களுக்கும் புகலிடமாக மாறுகின்றன.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பங்காற்றும் பறவைகளின் கால்கள். வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரொமானியாவிற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரொமானியா அதிபர் திரு நிக்கோசர் டான், இடைக்கால பிரதமர் திரு இலி பொலோஜன் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கி வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் தொடர்புடைய பல்வேறு துறைகளுக்கான திட்டங்களில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இக்கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்பட்டது. மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப அரசு கொண்டுவரும் சீர்திருத்தங்கள் நிஜமாகவே உத்வேகம் பெற்று அர்த்தமுள்ள மாற்றம் கொண்டு வருவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் மும்பை நிலையத்திலிருந்து நாட்டின் முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. இந்தியாவின் வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்புத்துறை ஆற்றிய முக்கிய பங்கை இந்நாள் சிறப்பிக்கிறது. புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை மற்றும் பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: மாறுதல். சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
4: பணியிட மாறுதல் வேண்டி விண்ணப்பித்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. விண்ணப்பித்திருக்க வேண்டியது இல்லைதாம். மேலாளருக்கும் அவருக்குமான கருத்து மோதல் பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இதற்கு மேலும் இவரிடத்தில் தொடர்ந்து வேலை செய்தால் தன்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். எங்கேயாவது வேறு இடத்திற்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்று விட வேண்டும் என்று எண்ணினார். அது விஷயமாக தொழிலாளர் பிரதிநிதி ஒருவரிடம் ரகசியமாக சொல்லியும் வைத்திருந்தார். நேரம் வாய்க்கும் பொழுது அவரிடம் சென்று கேட்கவும் செய்தார். செய்வோம் என்பது போல மெல்ல தலையசைத்த தொழிலாளர் பிரதிநிதி, ஜிஎம் கிட்ட பேசியிருக்கேன், அநேகமா இந்த வாரத்துல கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் என்றார். சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, இருக்க இருக்க டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு. நான் டிரான்ஸ்ஃபர்ல போறேன்னு தெரிஞ்சாலே பல வழியில தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே செய்யற மாதிரி எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துடுங்க என்றார். இதை பாருங்க சார், நீங்க நல்லா வேலை செய்யறவர், உங்களை அனுப்ப யாருக்கும் இஷ்டப்பட மாட்டாங்க. உங்களுக்கு பதிலாக அந்த பிளேஸில் ஒருத்தரை போட்டுட்டு தான் உங்களை வெளியே எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதைத்தான் ஜிஎம் சொல்லியிருக்கார் என்றார் தொழிலாளர் பிரதிநிதி. சாமியை வேண்டி கொண்டு சிஸ்டத்தை ஆன் செய்தார். நிமிர்ந்து சுவர் கடிகாரத்தை பார்த்தார். 1:30. அவரது கை கடிகாரத்தையும் பார்த்தார். இரண்டும் ஒரே மணியைத்தான் காண்பித்தன. மேலாளர் வர இன்னும 15 நிமிடங்கள் இருக்கின்றன. சரியாக 10 என்றால் கதவை திறப்பார். மேலாளர் வருவதற்குள் தனது பர்சனல் மெயிலை ஓபன் செய்து பார்க்க உத்தேசித்து அவசர அவசரமாய் சுவிட்சுகளை ஆன் செய்து கம்ப்யூட்டர் விண்டோஸுக்காக காத்திருந்தார். அப்படிப்பட்ட நேரங்களில் சில சமயம் அவர் வாய் தானாகவே ஏதேனும் பாடல்களை முணுமுணுப்பது சகஜம். அது அவரை அறியாமலேயே நடக்கின்ற ஒன்று. அன்றும் ஒரு சினிமா பாடலை மெல்ல பாடிக்கொண்டே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். கதவை திறந்து கொண்டு அவர் பாடுவதை கேட்டபடி பின்னால் வந்து நின்றிருக்கிறார். கதவு திறந்த சத்தம் கேட்காததால் மெயில் ஓபன் செய்து இன்பாக்ஸில் கவனம் செலுத்தியபடி இருந்தார். சட்டென்று நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தார். 10:00 என்பதை காட்டியவுடன் கதவு பக்கம் திரும்பினார். மேலாளர் நின்றிருப்பது கண்டு திடுக்கென்றது கிருஷ்ணமூர்த்திக்கு. வாங்க சார் என்றார். உங்களுக்கு பாடவும் தெரியுமா என்றபடி கையில் இருந்த பையை அவரின் டேபிள் மீது ஒரு ஓரமாய் வைத்தார். கிருஷ்ணமூர்த்தி மெல்ல சிரித்து கொண்டார். டிக்டேஷன் எடுக்கணும் என்றார். ஓகே சார் என்றபடி பேனா நோட்டுடன் தயாராய் மேலாளர் முன் உள்ள நாற்காலியில் சென்று அமர்ந்தார். டேபிள் மீது இருந்த ஃபைல்கள் ஒவ்வொன்றாய்

எடுத்து பார்த்தார். பின் மீண்டும் ஒன்றை மட்டும் எடுத்து புரட்டினார். எதிரில் கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்திருப்பதினால் என்ன நினைத்தாரோ, நான் படிக்கணும், டிக்டேஷன் கொடுக்கும்போது கூப்பிடுறேன் என்றார். அத்துடன் ஒரு பெயரை சொல்லி என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பெயருக்கு ரூபாய் 10,000 அனுப்பிவிடுங்க என்றார். ஓகே சார். அதிகாரியின் பேங்க் அக்கௌண்ட்ஸு, மெயில் பாஸ்வேர்டு எல்லாம் சிஸ்டத்தில் இருக்கிறது. அந்த ஃபோல்டரை தேடினார் கிருஷ்ணமூர்த்தி. என்ன பண்ணுறீங்க, பணம் அனுப்பணும்னு சொன்னீங்களே, இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு எடுக்கலாம்னு ஃபோல்டர் பார்த்துட்டு இருக்கேன் சார் என்றார். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இந்த டேபிளை வேர்டில் போடுங்க என்றார். வாங்கி பார்த்தார். காலம் நிறைய இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் எழுத்துக்கள் மிக நீளமாகவும் இருந்ததனை பார்த்து காலத்தை எண்ணினார். 10 காலங்கள். சார், எக்ஸல்ல போட்டுட்டுமா? சொல்றத செய்யுங்க. எக்ஸல்ல போடுறேன்னு இன்னைக்கு பூரா வளர்த்திட்டு இருப்பீங்க. எம்டி உடனே மெயில் அனுப்ப சொல்லியிருக்கார். சீக்கிரம் டைப் செய்யுங்க என்று அவசரப்படுத்தினார் மேலாளர். ஓகே சார். கிருஷ்ணமூர்த்தி வேர்டை ஓபன் செய்து பேஜ் செட்டப்பிற்கு மாறி லேண்ட்ஸ்கேப்பிற்கு டாக்குமெண்டை மாற்றிக்கொண்டு காலத்தை போட்டு விடுவிடுவென்று டைப் செய்ய துவங்கியிருந்தார். ஒவ்வொரு காலத்திலும் டைப் செய்த எழுத்துக்கள் மடங்கி மடங்கி வரவும் காலங்களும் வேர்டில் அடங்கி வரவில்லை. இதுவே எக்ஸலாக இருந்திருந்தால் சௌகரியத்திற்கு தள்ளி கொண்டு செல்லலாம். பிறகு தேவையான அளவுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸில் சின்னது அல்லது பெருசு பண்ணி இடத்திற்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வேர்டில் அவ்வாறு செய்ய இயலாமல் இருந்தது. கொடுத்திருந்த ஒரு பேப்பரையும் டைப் செய்வதற்குள்ளாகவே அடுத்த பேப்பரையும் எழுதி கொடுத்திருந்தார். 2வது பேப்பரை கொடுக்கும்போது முதலில் கொடுத்த பேப்பரை டைப் செஞ்சாச்சா என்று கேட்டபடியே தான் கொடுத்தார். சீக்கிரம் சீக்கிரம். தோ சார். ஆமாம், தோதோ தான், பேசாதீங்க, சீக்கிரம் டைப் செய்யுங்க. 2வது பேப்பரை கொடுத்துவிட்டு 3வது பேப்பர் ஒன்றை எடுத்துக்கொண்டு 2வது பேப்பரின் தொடர்ச்சியை எழுதி கொண்டிருந்தார். சார், முடிச்சிட்டேன், இந்தாங்க இதையும் டைப் பண்ணுங்க. 3வது பேப்பர் வாங்கி டைப் செய்ய துவங்கிய கிருஷ்ணமூர்த்தி சிறிது நேரத்திற்கெல்லாம் சார் முடிச்சாச்சு என்றார். அவர் சொன்னபடி வேர்டில் ஃபான் சைஸ் சின்னது பண்ணியதனால் எப்படியோ சமாளித்து A4 சைஸில் கொண்டு வந்து விட்டார். அப்படியே ஒரு 1 சைஸ் பேப்பரில் எடுங்க என்றார். சொன்னபடியே செய்தார். வாங்கி பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கீங்க என்று கடுகடுத்த முகத்தோடு அவரையும் அவர் கொடுத்திருந்த பேப்பரையும் மாறி மாறி பார்த்தார். கிருஷ்ணமூர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் என்ன கேட்கிறார்? அவர் கொடுத்ததைத்தானே டைப் செய்து கொடுத்திருக்கிறேன், ஒருவேளை ஒயிட் பேப்பரில் எடுத்து கொடுக்கலன்னு கேட்கிறாரோ? இல்லையே, 1 சைடில் தானே கேட்டார் என்று எண்ணியவர் ஏ சார் என்றார். சற்று தனிவாகவும் தயங்கியபடியும் என்ன டைப் பண்ணிருக்கீங்க, இப்படியா பண்ணுவீங்க? பக்கத்தில் வாங்க, அருகே சென்று நிற்கிறார். படிங்க பார்ப்போம் என்கிறார். படித்து காண்பிக்கிறார். நீங்கள் படிக்கிறீங்க, எம்டி படிக்க வேணாமா? எனக்கே ஒன்றும் புரியல, இவ்வளோ சின்னதாக போட்டு எடுப்பீங்க. அப்பாடா என்றிருந்தது அவருக்கு. நீங்கள் ஃபான் சைஸ் சொல்கிறீங்களா, மாற்றி அடிச்சிட்டனோன்னு திக்குன்னு ஆயிடுச்சு சார் என்றார். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இதை பெரிய சைஸ் ஃபானில் போட்டு சீக்கிரம் எடுங்க. இந்த சைஸுக்கு மேலே போட்டு எடுக்க முடியாது சார், பக்கம் பக்கமாக போகும், நல்லா இருக்காது என்றார். சரி, ஏதாவது பண்ணி படிக்கிற மாதிரி எடுங்க. ஏதாவது பண்ணுங்க என்று சொல்வதின் அர்த்தம் புரியாமல் இருந்தது. அவர் எக்ஸலில் போட்டு எடுங்க என்பதைத்தான் அவ்வாறு சொல்கிறாரா? மேலாளரையே பார்த்தார். ஏங்க, ஏன் மூஞ்ச பார்த்துட்டீங்க, சீக்கிரம் செய்யுங்க என்கிறார். அவசர அவசரமாய் எக்ஸலுக்கு மாறி டைப் செய்து இருந்ததையெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக காப்பி செய்து எக்ஸலுக்கு கொண்டு சென்று அங்கு பேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார். ஏங்க, என்ன பண்ணிட்டுருங்க, எக்ஸலில் போட்டு எடுக்கலாம்னு இருக்கேன் சார். உங்களை யாருங்க எக்ஸலில் போட சொன்னது? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, உங்களால் எனக்கு டென்ஷன் ஆகுது. அது இல்லை சார், வேர்டில் இடம் பத்த மாட்டேங்குது என்று பயந்த மாதிரி மெதுவாக சொன்னார். பேசுறத முதல்ல நிறுத்துங்க, சீக்கிரம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. அப்பொழுது ஒருவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கேட்டு அங்கே பார்க்கிறார். ஒவ்வொரு தடவையும் யாரேனும் கதவை திறந்து உள்ளே வந்தால் பார்க்கிற வழக்கம்தான். அந்த பழக்கத்தில் பார்த்து விட்டார். என்ன வேடிக்கை, முதல்ல சரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே சார். வந்திருந்தவர் ஒரு அதிகாரி. சார், இந்த ஃபைல் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சது, எம்டி கையெழுத்து வேற ஆகலை, ஆனால் எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியல. 4-5 நாளாக எங்கள் சார் டேபிளில் இருக்குது, இன்னைக்கு பார்த்துட்டு இது எப்படி என் டேபிளுக்கு வந்ததுன்னு கேட்குறாரு. இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்று பாடம் ஒப்பிப்பது போல சொல்லி முடித்தார். அதனை வாங்கி பார்த்த மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்றார். அப்போதுதான் அவர் ஒரு வழியாக பிரிண்ட் எடுக்க தயாரான சமயத்தில் மேலாளர் கூப்பிட்டவுடன் சார் என்று எழுந்து வந்தார். இந்த ஃபைல் யார் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள் என்றார். ஃபைல் என்ட்ரி ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்து இது நம்ம அக்கௌண்ட்டில் தான் சார் இருக்குது என்கிறார். என் பேரில் இருக்கா? ஆமாம் சார்.
என் பேரில் இருக்கிற ஃபைல் என் நாலேஜ் இல்லாமல் எப்படி அவங்க

0: ஆஃபீஸுக்கு போச்சு என்று கேட்டு கிருஷ்ணமூர்த்தியை முறைத்து பார்த்தார். கிருஷ்ணமூர்த்தி ஃபைலை எடுத்து வந்திருந்தவரை பார்க்கிறார். நீங்கள் தானே இப்போ கொண்டு வந்தீங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமே சார் என்கிறார். ஏங்க என்ன பேசுகிறீங்க, அவர் ஆஃபீஸுக்கு எப்படி ஃபைல் போச்சுன்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. ஏன் சார், அவர் தானே ஃபைலை எடுத்து வந்திருக்கிறார், அவங்க ஆஃபீஸுக்கு எப்படி போச்சுன்னு அவரை கேட்டால் தானே தெரியும் என்கிறார். மேலாளர் அவரை பார்த்து சார் நீங்கள் போங்க என்கிறார். அவர் சென்றவுடன் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஃபைல் எப்படி அவங்க ஆஃபீஸுக்கு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், என்ன செய்வீங்களோ தெரியாது, உடனடியாக சொல்லுங்க என்று சொல்லி அவர் கொடுத்திருந்த அந்த ஃபைலை கை நீட்டி வாங்கி கொண்டார். உண்மையில் அந்த ஃபைல் சம்பந்தமாக சென்ற வாரம் அந்த அலுவலகத்திலிருந்து உயர் அதிகாரி இங்கே வந்திருந்தார். மேலாளரோடு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விவாதித்திருந்தார் என்பது வரை கிருஷ்ணமூர்த்திக்கு நினைவு வந்தது. சம்பந்தப்பட்டவர்கள் இருவருக்குமே அது மறந்து விட்டதா, அல்லது ஏதேனும் காரணத்திற்காக அதனை மறைக்கிறார்களா? எதுவானாலும் உண்மையை சொல்வதுதான் நல்லது என்று சொன்னார். உங்க சிஆர் நான் தான் எழுதணும், யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. அமைதியாக இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. ஏதேதோ நினைவுகள். தொழிலாளர் பிரதிநிதி சொன்னபடி அவர் நினைத்தது போலவே பணியிட மாறுதல் ஆணை வந்திருந்தது. சிஸ்டத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. யாருக்கும் தெரியாததென்று நினைத்திருந்த விஷயம் எப்படியோ எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அவருடன் பணிபுரியும் மற்ற பணியாளர்களெல்லாம் துக்கம் விசாரிப்பது போல ஒவ்வொருவராய் வந்து கேட்டு சென்றபடி இருந்தனர். தனக்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல அவர்கள் மூலமாகவே தெரிய வந்தது போல காட்டிக்கொள்ளும் விதமாக முகத்தில் பாவத்தினை வரவழைத்து கொண்டு அந்த சமயத்தில் பதட்டப்படும்படியாகவும் அப்படியா என்று அமைதியாக கேட்டுக்கொண்டார். மேனேஜர் தான் உங்க மேல கர்வமா இருந்தாரு, அவர் தான் பணியிட மாறுதல் செஞ்சிருக்கணும் என்று பலரும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லி சென்றனர். அந்த பணியிட மாறுதல் ஆணை தன்னுடைய முயற்சியால் பெறப்பட்டது என்பதனை மறைத்து சாதுரியமாக தான் எந்த விதத்திலும் அதற்கு சம்பந்தப்படாதவர் போல விசாரித்தவர்களின் கருத்திற்கு ஏற்பவே விட்டுவிட்டவராக நடந்து கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. இரண்டு நாட்களுக்கு முன்பு இவரை அழைத்து அநாகரிகமான முறையில் ஒருமையில் பேசி பிடிக்காத இடத்திற்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்திருந்த அதனை நினைவு கூர்ந்து அவர் சொன்னது போலவே இவரை பழிவாங்கி விட்டதாகத்தான் எண்ணியிருந்தனர் மற்றவர்கள். அத்துடன் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமே சென்று அவரை குஷிப்படுத்தும் விதமாகவும் நினைச்சதை சாதிச்சிட்டீங்க சார் என்று அவரிடமும் சென்று சொல்லவும் செய்தார்கள். இந்த பணியிட மாறுதலுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தும் பலர் தன்னிடம் வந்து புகழ்வதினால் அதனை எப்படியோ நிர்வகித்து கொள்ளும் ஒரு சாதகமாக அந்த மேலாளரும் மெல்ல சிரித்து கொண்டார். ஆனாலும் இந்த மாறுதல் எவ்வாறு சாத்தியப்பட்டு இருக்க முடியும் என்று அவர் மனம் குழம்பி குடைந்தபடி இருந்தது அவருக்கு. கிருஷ்ணமூர்த்திக்கு இப்பொழுது அழுத்தம் குறைந்து மனம் லேசாகி இருந்தது.
1: இதுவரை மாறுதல் சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு

0: குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மையை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 152,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன் முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில்

ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக இரண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில்

0: வருவதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக இரண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25 FM ரெயின்போவில் தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று மூட்டு வலி வருவதற்கான காரணங்களும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வருவதற்கான காரணங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்ப்போம். நீ ஜாயின் பெயின் வந்து ரொம்ப காமனா இருக்கிறது. முழங்கால் முட்டி வலி, இடுப்பு வலி இருக்கலாம். அடுத்தது முதுகு வலி கூட நம்ம உணர்ந்திருப்போம். முதுகு தண்டுவட எலும்புகள்ல நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. அதனால வரக்கூடிய வலிகள்னாலையும் நம்ம இந்த மூட்டு வலி வருவதற்கான முக்கிய காரணம் இளம் வயதுல வர காரணங்கள் வேற, நடுத்தர வயது, முதிர்ந்து வயது, இதெல்லாம் பிரிச்சுக்கலாம். இப்ப இளம் வயதுல வரதுல முக்கியமா வந்து அவங்க அதிகப்படியான விளையாட்டு, அதிகப்படியான ஓய்வு இல்லாம சிவியர் ஜிம் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து இந்த மூட்டு ஜாவலி வரதுக்கான காரணம். நடுத்தர வயது பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆரம்பிக்கும் ஸ்டேஜ், அதனாலயும் ஊட்டச்சத்து குறைவினாலையும் வர காரணங்கள் அதிகம். இளம் வயதுலயும் ஊட்டச்சத்து குறைவினாலையும் வரலாம், நடுத்தர வயதுல அது கொஞ்சம் அதிகமாகுது. வயது முதிர்ந்த சமயத்துல மூட்டு வலி வருவதற்கான காரணம் முக்கியமா வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். எலும்புகள் ரொம்ப தேஞ்சி அதனுடைய மஜைகள் தேஞ்சு எலும்புகளும் எலும்பும் உராச ஆரம்பிக்கும் போது அதனுடைய வலிகள் அதிகமாகுது. ஸோ இந்த மூட்டி வலி வர்றதுக்கு தவிர்க்கணும்.

0: அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு பழக்க வழக்கங்கள், முறையான ஓய்வு. ஓய்வும் ரொம்ப அவசியம், உடற்பயிற்சியும் அவசியம், உணவு பழக்கங்களும் அவசியம். இந்த எல்லாத்தையுமே பேலன்ஸா வைக்கும் போது நம்ம அந்த மூட்டு வலியும் மூட்டு தேய்மானத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இல்லாவிட்டாலும் அன்றாட வேலைகளை பாதிக்கிற அளவுக்கு அதை வச்சுக்காம பாத்துக்க முடியும். முதுகு வலி சொன்னோம் இல்லையா, முதுகு வலியிலிருந்து வராம இருக்கணும்னா நம்ம உட்காரும் முறை, முதுகை கூணு போட்டு உட்காரக்கூடாது. கூணு போட்டு உட்காரது நீங்க தெரியும் நினைக்கிறேன், அப்படி முதுகு வளைச்சிக்கிட்டு உட்காரது. அது மாதிரி இல்லாம பேக் சப்போர்ட் உள்ள ஒரு சேர்ல உட்கார பழக்கம் வச்சுக்கோங்க. உட்காரும் போது நிமிர்ந்து உட்காரணும், முதுகு தண்டோட நேரா இருக்கணும், கூணு வளைஞ்சி இருக்க கூடாது. அப்ப வளைஞ்சி இருக்கும் போது என்ன ஆகும்னா அதிகமான தேய்மானம் ஏற்படும், அதனால வலிகளும் ஏற்படும். நிமிர்ந்து நேரா உட்கார பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும், அதுக்கு நம்மளுக்கு தானாவே அது மாறிடுவோம் நம்ம. அடுத்தது படுக்கும் போது உறங்கும் பொழுது பெரிய தலைகாணி வச்சு தலைக்கு தூங்க கூடாதுங்க. பெரிய தலைகாணி வைக்கும் போது என்ன ஆகுது, கழுத்து ரொம்பவும் முன்னாடி பெண்ட் ஆகுது, அப்போ சர்வைக்கல் வெர்டிபிரால ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அதிகமாகுது, அதனால தேய்மானங்களும் சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ் சீக்கிரமா நடக்குது. இந்த கழுத்து வலி முட்டு வலி இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பதற்கு மல்லாக்கப்படுக்கும் போது பெரிய தலைகாணி வைக்க கூடாது. ஒரு கிழிச்சு படுத்து லேட்டரல் பொசிஷன்ல படுக்கிறோம், அப்ப தலை தொங்காத அளவுக்கு கழுத்து எலும்பும் முதுகு எலும்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தலைகாணி ஒரு கிழிச்சு படுக்கும் போது வச்சுக்கணும். இது நம்மளுடைய கழுத்து வலிகளை குறைக்கிறதுக்கான வழிகள். அதே போல மொபைல் போன் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அப்ப குனிஞ்சிட்டே ரொம்ப நேரம் பாக்கிறத தவிர்க்கணும். செல்போனை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் பயன்படுத்துற சமயங்கள்ல நேரா கையை தூக்கி கண்ணுடைய நேர் பார்வைக்கு தலையை குனியாத மாதிரி வச்சு பாக்கிற பழக்கம் ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துக்கு எல்லாம் குனிஞ்சு பார்க்கலாம், தவறு இல்ல. ஆனா ஒரு படம் பாக்குறோம், இல்ல ஒரு யூடியூப் பாக்குறோம், வேற ஒரு பயிற்சி பத்தி பாக்குறோம், ஒரு 30 நிமிஷம் பார்ப்போம், 20 நிமிஷம் பாக்குற நிலைமை இருக்கும் பொழுது கண்ணுக்கு நேராக ஒரே லெவல்ல தலையை குனியாத அளவுக்கு செல்போனையோ லேப்டாப்பையோ நேராக வச்சு பாக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டா கழுத்துக்கு உண்டான ஸ்ட்ரெயின் குறையும். சில உடற்பயிற்சிகள், இந்த முதுகு தண்டோட தசைகளை வலுப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் அவசியம், அதையும் நம்ம செய்யணும். நம்ம முறையா உடற்பயிற்சிகள் தினமும் செய்யும் போது நடைப்பயிற்சியோ நீச்சல் பயிற்சியோ மிதிவண்டி மிதிக்கிற பயிற்சியோ முறையா செய்யும் பொழுது நம்ம தேய்மானத்துக்கு பதிலாக தசைகளுக்கு வலுவு ஏற்படுது, அதனால எலும்புக்கு போற லோடும் குறையுது. தசைகள் வலுவாகும் போதும் இந்த அசைவுகள் ஏற்படும் போதும் எலும்பு மஜைக்கும் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எலும்பு மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஜவுக்கு உண்டான ரத்த ஓட்ட நன்மையை அதிகப்படுத்தி ஆரோக்கியம் அதிகமாகுது. அப்ப என்னன்னா நம்ம ரொம்ப நடந்துட்டா தேஞ்சிரும், அதனால நடக்காமலே இருக்கணும், அப்ப நம்ம முட்டி தேயாம பாத்துக்கலாம் என்பது சரியல்ல. அளவான பயிற்சிகள் செய்யும் போது இப்ப உதாரணத்துக்கு குறைந்தது ஒரு 30 நிமிடம் நம்ம நடக்கணும், வாரத்துல 5 நாள் இது செய்யறது ரொம்ப நல்லது. இது செய்யும் பொழுது தசைகளுக்கு வலுவாகும், ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அந்த மஜைக்கு உண்டான ரத்த ஓட்டம் சீராக ஆகும், அதனால எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகமாகும். நம்ம முன் நாட்கள்ல பேசின மாதிரி உணவு ஊட்டச்சத்து அண்ட் உடற்பயிற்சி இது ரெண்டுமே இருக்கும்பொழுது இந்த மூட்டு வலி தேய்மானங்களை தள்ளி போடலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டுவலி வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலையில் கரெக்டாக 7:30 ஆயிடுச்சு. ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ்னு எல்லாரும் செம பிஸி மார்னிங் மோட்ல இருப்பீங்க. உங்க அவசர நேரத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா ஜாலியா மாத்தா எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ ஸ்டார்ட் ஆகுது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் நாங்க சஹீ ரேவதி. ஒரு கையில அப்படியே சூட சூட டீ காஃபியோட, இன்னொரு கையில போனோட இன்னைக்கு வணக்க மக்களை ஷோல என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜி அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. சோ உங்க வெயிட்டிங் அப்படியே பிரேக் பண்ணிட்டு க்வெஸ்சன் சொல்லிடவா. எஸ், இன்னைக்கு உங்களுக்கான

எஃபி கேள்வி இதுதான். சமீபத்தில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் அகானே யமகுச்சியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? மறுபடியும் சொல்றேன், சமீபத்தில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் அகானே யமகுச்சியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உங்க பதில நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முடிவில் யார் யாரெல்லாம் சரியா பதில் சொல்லிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து. இந்த எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

நேர்களே, இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள். வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதுல மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகள்ல மொத்தம் 1853 இடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா ஐடிஐ. வயது வரம்பு 7/7/2026 15-24 வயதுக்குள்ள இருக்கணும். தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தான். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல பண்ணலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்சி எஃப்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்ல. விண்ணப்பத்துக்கு கடைசி நாள் பாத்தீங்கன்னா 7/8/2026. மேலும் விவரங்களுக்கு RRCPRYJ.ORG அப்படின்ற இணையதளத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:43. வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, இன்னைக்கான FB கேள்வி இதுதான். சமீபத்தில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் அகனே யமகுச்சியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி Facebook பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்ச காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சமீபத்தில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் 2026 பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் அகனே யமகுச்சியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டிருந்தோம். இதுக்கான சரியான பதில் PV சிந்து. எஸ், டோக்கியோவில் நடைபெற்ற இத்தொடரின் இறுதிப் போட்டியில ஜப்பானின் அகனே யமகுச்சிய 21-17, 21-17 அப்படிங்கிற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சிந்து தனது முதலாவது ஜப்பான் ஓபன் பட்டத்தை கைப்பற்றிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவாங்க யார் யாருன்னு பாத்துலாமா? மதுரை சோ சண்முக சுந்தரம், ராஜபாளையம் பிரபு வீரா, ஏரவஞ்சேரி சகுலா ஹமீது, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், சென்னை அந்தோனிராஜ் அன்புமணி, பொன்னியம்மேடு வன்னை கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பெங்களூர் குப்பநாதம் டி ராமு, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், ஹே அரிஹரன், லோகேஸ்வரி தினேஷ், அரியலூர் வீராதுரை, கர்நாடகா சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, மேலோருதுரை விஜயராகவன், ஹேமலதா, அரியலூர் பாரிவல்லக் ஓம் பிரகாஷ், கடலூர் விலங்கபாடி வி ஆர் செந்தில், பாபு முல்லக்காடு, சென்னை சோமசுந்தர பிரபு, இவங்க எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் நன்றி. அடுத்த நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரொமானியாவிற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரொமானியா அதிபர் திரு நிக்கோசர் டான், இடைக்கால பிரதமர் திரு இலி பலோஜோன் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் இதற்கு நிரந்த தீர்வு காணும் வகையில் பயனுள்ள கொள்கையை உருவாக்கவும் அரசு தயாராக இருப்பதாக மூத்த பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் August 1 முதல் 10 தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1012 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 மின்னணுவியல் உற்பத்தி தொகுப்புகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலத்தின் மின்னணுவியல் உற்பத்தி சூழலை வலுப்படுத்துவதும் இத்துறையில் இந்தியாவின் தன்னிறைவுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்விரு தொகுப்புகளும் மணலூர் மற்றும் பிள்ளப்பாக்கம் ஆகிய இடங்களில் உருவாக்கப்பட உள்ளன. புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை மற்றும் பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க் பகுதியில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது.

இவர் கிரிக்கெட்டில் இந்திய மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் ஆட்டம் இன்று ஹராரேவில் நடைபெற உள்ளன. இந்திய நேரப்படி இப்போட்டி மாலை 4:30 தொடங்க உள்ளது. ஸ்ரேயஸ் அய்யர் தலைமையிலான இந்திய அணி அதே மைதானத்தில் சனிக்கிழமை அன்று 2வது போட்டியிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 3வது போட்டியிலும் விளையாடுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. டைம் சரியா 8:03:04. நம்ம புதுவை ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம ஜேஸ் போய் அந்த இடங்களுடைய சிறப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பற்றின தகவல்களையும் அந்த ஏரியா பற்றின தகவல்களையும் டெய்லியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுடைய நிறைய வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னப்பா இந்த இடத்துக்குலாம் இப்பேற்பட்ட ஒரு வரலாறு இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாதே. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்கே போயிருக்காங்க, ஸோ எங்கேருந்து ஷோ பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்னும் சில நொடிகளில் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ தான் வெளியே போயிருக்காங்க. எந்த ஸ்பாட்டுன்னு நீங்க சொல்லாதீங்க பூஜா, நானே வந்து மக்களுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எங்க இருக்காங்க, யாரோடலாம் பேச போறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஷோ போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ரெடியா இருக்க பூஜா, சீக்கிரமா குடுங்க. நம்ம புதுவை ஷோல எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜோ கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
5: என்ன ராகவன்,
6: கம்பெனில் ஒர்க் பண்ணுறேன்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சரப்ஜீத் கோர். தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேஸ் சிட்டிசன் வெல்ஃபேர் மஸ்ட் ரிமெயின் அட் ஹார்ட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஷுட் பி டிசைன்ட் அரவுண்ட் பீப்புள்ஸ் நீட்ஸ். Union Minister J.P. Nadda says government ready to discuss NEET paper leak issue in Parliament and formulate effective policy to ensure permanent solution to the issue. India to make 5 small nuclear power reactors operational by 2033. Centre approves 2 electronics manufacturing clusters worth 1,012 crore rupees in Tamil Nadu. President Draupadi Murmu to be on a 2-day visit to Romania beginning today, and 23rd Commonwealth Games to begin in Glasgow, Scotland today. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said that welfare of citizens must remain at the heart of all reforms and governance initiatives should be designed around people's needs. He said reforms should not only improve the functioning of the government but also accelerate India's journey towards becoming a developed nation. We have a

0: G20 26. Indian contingent comprises 125 members, including para athletes. India won 61 medals at the last Commonwealth Games. However, this year's Commonwealth Games presents a different challenge with fewer medal events and a significantly smaller sporting program. In China Open Badminton, India's PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Shangzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda by 21-14, 9-21, 21-10 in a round of 32 clash. In the men's singles, Ayush Shetty defeated number 11 Alvi Farhan of Indonesia to reach the round of 16. In another round of 32 match, Lakshya Sen defeated Japanese player Yushi Tanaka 22-20, 15-21, 21-14. And now for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Sarabjit. On the margins of ASEAN engagements, Jaishankar conveys to Lavrov India's concern over safety of Indian seafarers, notes a statesman. The Financial Express informs, cross-holding cap set to ease, airline doors may open for Adani GMR. 100% tariff on generic drug imports into US from 2028. Trump prescribes new pill. India's side effects unlikely, states the Economic Times. And finally, the Financial Express, on its editorial page under the caption "Oil on the boil again," writes, "Brent spot prices have gone well past $90 a barrel with the war clouds over West Asia. The prospect for costlier oil is bad news for countries like India that imports 88% of its energy requirements, which would widen its trade deficit and push up inflation." And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says citizen welfare must remain at heart of reforms and governance initiatives should be designed around people's needs. Union Minister JP Nadda says government ready to discuss NEET paper leak issue in Parliament and formulate effective policy to ensure permanent solution to the issue. India to make 5 small nuclear power reactors operational by 2033. Centre approves 2 electronics manufacturing clusters worth 1,012 crore rupees in Tamil Nadu. President Draupadi Murmu to be on a 2-day visit to Romania beginning today. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30, 4 நொடிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருவண்டார் கோயில் இங்க இருந்தான் போயிட்டு இருக்க. நம்ம ஆர்ஜே ஜோ தங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் சோ அங்க இருக்கக்கூடிய நிறைய தகவல்களையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரோட பேச போறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேருமா பசங்களா? பசங்கள்லாம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி

பாத்தீங்களா நேயர்களே, நம்ம வந்து உள்ள கூட்டு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. எனக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: 8:43 ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ திருவண்டர் கோயில் எந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு, அடுத்ததான் நம்ம ஜோ என்ன பண்ண போறாங்க, யாரோட பேச போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: போறபோது எப்படி அராஸ்டா போறீங்களா இல்ல சமத்தா ஸ்கூல்ல இருப்பீங்களா எந்த மாதிரி
3: கொடுத்துருங்களா?
2: போயிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க பேசுறதுக்காக ரொம்ப

0: நல்லாதான் இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: 8:51 ஆயாச்சு. ஸோ நம்ம புதுவை ஷோவுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நம்ம ஜோ என்ன சொல்ல போறாங்க ஃபைனலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பேசிட்டு இருந்தாங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:55. தொடர்வது
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க.

0: இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்போவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
10: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
11: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. இன்று லோக்மானிய பாலகங்காதர திலகரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக சிறந்த ஆளுமையாக அவர் திகழ்ந்தார் என்றும், தேசப்பற்றை தட்டி எழுப்பி மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள பல தலைமுறையினரை ஊக்குவித்தார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும், இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பயனுள்ள கொள்கையை உருவாக்கவும் அரசு தயாராக இருப்பதாக மூத்த பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு தினம் மும்பை நிலையத்திலிருந்து நாட்டின் முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. இந்தியாவின் வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்புத்துறை ஆற்றிய முக்கிய பங்கை இந்நாள் சிறப்பிக்கிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் ஜப்பானின் யூஷி தனாகாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆந்திரே கோரன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஹலோ புதுவை மக்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 டியூன் பண்ணிட்டு செம வைபோட கேட்டுட்டு இருக்க நம்ம அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜே ரேவதியோட கலகலப்பான காலை வணக்கம். மைண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கா, ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் கேட்டு காலையிலேயே செமையா வைப் பண்ணலாம். அப்போ அதுக்கான ஒரே சாய்ஸ் நம்ம நேயர் விருப்பம். உங்களுக்கான சாய்ஸ் நம்ம வாய்ஸ். உங்க ஃபேவரட் பாட்டை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு வைப் பண்ண உடனே நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜை தட்டி விடுங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஷோ நேயர் விருப்பம். 7598510505 என்ற நம்பருக்கு நீங்க ஆசையா கேட்க போற பாட்டோட சேர்த்து உங்க பேரையும் சேர்த்து டைப் பண்ணுங்க. சோ வெயிட்டிங் எதுக்கு, மொபைல அன்லாக் பண்ணுங்க, மெசேஜஸ் சென்ட் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ண போறேன். பாடல் கேட்டிருக்காங்க நல்லினம் நாராயணன். என்ன படத்துல இருந்து? குத்து திரைப்படத்துல இருந்து. கேட்டலாமா? இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136th மன் கி பாத் உரை வரும் 26th ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. மாதவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன். என்ன படத்திலிருந்து? ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியில நாங்க கேட்ட பாடலும் போடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதத்துல இருந்து ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல் மற்றும் ஹரிணி. என்ன படத்துல இருந்து? கில்லி படத்துல இருந்து. கேட்டலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலாம் கேட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாடல் கேட்டிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முல்லக்காடு பாபு, மான் கரத்தே திரைப்படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து. யாரு கேட்டிருக்கானா? தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. நாமளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:32. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி இணைய வழி நேர்விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கண்டாச்சிமங்கலம்

சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் என்ன படத்துல இருந்து? தர்பார் திரைப்படத்துல இருந்து. இணைந்திருங்கள் FM 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 9:40. நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலை பிரவீன், பர்வீன், கடலூர் மஞ்சக்குப்பத்திலிருந்து சந்திரமோகன், கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து சோனாட்சி சிவகுமார், கோவிலிருந்து சிவசுப்பிரமணியன், பொன்னியம்மன் மேடு வண்ணிலிருந்து கணேஷ், சென்னை சுகன்யா பரத், சென்னையிலிருந்து ஸ்னேகா, ரோஷினி சுரேஷ், தேனியிலிருந்து ராதா பிரியா. ஸோ இவங்க எல்லாருமே பாடல் கேட்டிருக்காங்க, பட் நேரமின்மை காரணமாக இவங்க கேட்ட பாடல்கள்லாம் இன்னும் சிலரோட பாடல்கள்லாம் நம்ம போட முடியல. என்னடா நம்ம கேட்ட பாடல் போடலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பாடலை நம்ம ப்ளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் மனம் விரும்ப நிகழ்ச்சி இருக்குது, கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு வைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பாடல் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: நேயர்கள் இதுவரை சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக நிதியுதவி திட்டம் சுற்றுச்சூழல் சட்டவியல் முதற் பகுதியினை
3: கேட்டீர்கள். நீங்கள்
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. இந்திய விடுதலை போராட்ட வீரரான சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அவரது அச்சமற்ற துணிச்சலும் அசைக்க முடியாத தேசபக்தியும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் பெருமைக்குரிய இடத்தை பிடித்துள்ளது என்றும், இந்திய இளைஞர்களை தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள தூண்டியவர் சந்திரசேகர் ஆசாத் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சந்திரசேகர் ஆசாத் தாய்நாட்டின் சுதந்திரம் ஒன்றே வாழ்வின் ஒரே நோக்கமாக கொண்டிருந்தார் எனவும், நம் நாட்டின் வளங்கள் நாட்டு மக்களுக்கே உரியவை என்று ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆன்லைன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை நடைபெற உள்ளது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1,012 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 மின்னணுவியல் உற்பத்தி தொகுப்புகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலத்தின் மின்னணுவியல் உற்பத்தி சூழலை வலுப்படுத்தவும் இத்துறையில் இந்தியாவின் தனி நிறைவுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இவ்விரு தொகுப்புகளும் மணலூர் மற்றும் பிள்ளப்பாக்கம் ஆகிய இடங்களில் உருவாக்கப்பட உள்ளன. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் முதல் ஆட்டம் இன்று ஹராரேவில் நடைபெற உள்ளது. இந்திய நேரப்படி இப்போட்டி மாலை 4:30 மணிக்கு தொடங்க உள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் ஜப்பானின் யுஷி தனகாவை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிமிடம் 52 நொடிகள் புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜய் பூஜா.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னவா இருக்கும், நம்ம என்ன கேட்க போறாங்க, எதுக்கு நம்ம பதில் சொல்ல ரெடியா இருக்கணும் அப்படின்னு நேயர்களாகிய நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, இன்னைக்கு நான் இந்த ஷோல கேட்க போற விஷயம் விடுகதைகள் தாங்க. சோ விடுகதைகளோட நான் தயாரா இருக்க, நான் கேட்க போற விடுகதைகளுக்கு விடை சொல்ல நீங்க ரெடி அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2275233 என்ற இந்த எண்களுக்கு. உங்களுக்கான முதல் விடுகதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, மூடிக்கொண்டு நான் இருப்பேன், மூவிரண்டு குத்து விழுந்தால் முகம் காட்டி நான் சிரிப்பேன், நான் யார் அப்படின்றதுதான் உங்களுக்கான முதல் விடுகதை. மறுபடியும் இன்னொரு முறை சொல்லிடுறேன், மூடிக்கொண்டு நான் இருப்பேன், மூவிரண்டு குத்து விழுந்தால் முகம் காட்டி நான் சிரிப்பேன், நான் யார் அப்படின்றது தாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. நினைவலைகள்
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
6: மின்துறை புதுச்சேரி.

12:46 46 நொடிகள். இது எஃப்எம் பிரெயின் போ புதுவை 102.8. கெட் செட் கோ. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடுகதை தான் கேட்டிருந்தேன் இல்லையா. மூடிக்கொண்டு நான் இருப்பேன், மூவிரண்டு குத்து விழுந்தால் முகம் காட்டு.

0: பாட்டி, நான் சிரிப்பேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு விடை தெரியும், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் லைன்ல இருக்காரு, கேட்டலாம் சரியான விடை சொல்றாரா இல்லையான்னு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசைத்தும் பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க.
1: காலையிலே ஒரே பயமா போச்சு, மூடி குண்டு நின்று மூடு முகத்துல குத்து
0: குத்துகித்தவனே, பயமா ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு?
1: அது வந்து சிரிப்புக்கு இடமா இருந்தாலும் நல்ல அருமையான ஒரு இது நீங்க கேட்டது ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அதுக்கு ரெண்டு விடை இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது இந்த அரிசியை நம்ம வந்து உரல போட்டு குத்துனோம்னா அது என்னன்னா, அந்த நெல்ல வந்து குத்தும் போது அது என்ன ஆகும்னா, அந்த உமி நீங்கி அது முகம் காட்டி அழகா சிரிக்கும். அந்த பரிசி பல்லு பரிசிக்கும் போது நமக்கு அவ்வளவு ஆவலா இருக்கும். இன்னொன்னு நம்ம எடுத்துக்கலாம், அதாவது குத்துன்றது நம்ம வந்து தேங்காவை இந்த ராடு மாதிரி வச்சு டப்பு டப்பு டப்புன்னு குத்துனோம்னா ஒரு மூணு குத்துல உடஞ்சி அழகா ரெண்டு பக்கமும் அது நம்ம முகத்தை காட்டும் பாருங்க.
0: வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ஆசை தம்பி சார் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு விடையா சொல்லிட்டு போயிருக்காரு. சோ உங்களுக்கான அடுத்த விடுகதைக்கு தயாரா இருக்கீங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உச்சி சலசலக்கும், உடலோ நீளம், நின்று பார்த்தால் கழுத்து வலிக்கும், அது என்ன? சலசலப்பான ஒரு உச்சிங்க, உடலும் நீளமா இருக்கும், நின்னுட்டு பாத்தீங்க அப்படின்னா கழுத்து வலிக்கும், அது என்ன அப்படின்றதுதான் ரெண்டாவது விடுகதை. இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களுக்கு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: உச்சி சலசலக்கும் உடலோ நீளம் நின்று பார்த்தால் கழுத்து வலிக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர் ஒருத்தவங்க லைன்ல வெயிட்டிங்ல இருக்காங்க, சோ சரியான விடை சொல்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேம். நானும்
0: ஓகே. கலைவாணி மேம், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேம். பனை மரம் மேம்.
0: பனை மரம். ஹலோ.
1: ஆமா மேம், பனை மரம் தான் மேம்.
0: ஓகே. எப்படி சொன்ன உடனே வந்துருச்சா மைண்ட்ல?
1: உச்சி சலசலக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த பனை மரத்தோட அந்த ஓலை எல்லாம் இருக்கு இல்ல, அது காத்து அடிக்கும் போது சலசலன்னு சத்தமா இருக்கும்.
0: ஓகே.
1: அப்புறம் உடலோ நீண்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது உயரமா இருக்கும்.
0: ஓகே. நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் வந்து விடுகதைக்கான விடைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒல்லியான உடம்புக்காரன், ஊசி மூஞ்சுக்காரன், ஒத்த கண்ணுக்காரன், அவன் அழும் கண்ணீரை இந்த ஊரறியும் பாரறியும். நான் யார் அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த விடுகதை. இன்னொரு முறை சொல்லிடுறேங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஒல்லியான உடம்புக்காரன், ஊசி மூஞ்சிக்காரன், ஒத்த கண்ணுக்காரன், அவன் அழும் கண்ணீரை இந்த ஊரறியும் பாரறியும். அது என்ன?
2: ஒரு கணம் போதும்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: கெட் செட் கோ கேம் ஷோ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விடுகதைகள் தான் கேட்டுட்ருக்கேன். எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் என்னப்பா நானாக அசால்ட்டாக அடித்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான விடை கொடுக்குறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கு. யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பர்வீன், திருவண்ணாமலை.
0: ஓகே பர்வீன் மேம், நான் கேட்ட விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒல்லியான உடம்புக்காரன், ஊசி மூஞ்சிக்காரன், ஒத்த கண்ணுக்காரன், அவன் அழும் கண்ணீரை இந்த ஊரறியும் பாரறியும். பேனா. அட்டடா அப்பா, எப்படி கஷ்டமா கேட்டாலும் இப்படி ஈஸியா வந்து பதில் சொன்னீங்கன்னா நாங்க எங்க இருந்து கேள்விகளை எடுக்கிறது?
1: ஆக்சுவலா நான் தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா உங்களுக்கு, நான் மெழுகு தேக்கமும் யோசிச்சேன் ஒரு வேலைக்கு.
0: ஓகே,
1: ஒரு இப்படி ஆக்குமோ அப்படி யோசிச்சேன்.
0: மெழுகு வரி
1: தப்பு தெரியல. ஆமா,
0: ஓகே, ஆனா மெழுகு கூட சொல்லலாம், ஆனா அது வந்து ஒல்லியான உடம்புக்காரன்னு கொஞ்சம் மெழுகு சொல்ல முடியாது இல்லையா?
1: முடியாது. ஆமா
0: ஆமா, பேனா அப்படின்றதுதான் சரியான விடை. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
1: தேங்க்யூப்பா.
0: ஸோ பர்வின் மேமும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கலக்கிட்டு ஒரு சூப்பரான ஆன்சரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பது இரண்டு கால், ஓடுவது குதிரை வேகம், இறகுகள் உண்டு பறக்காது, அது என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. கேள்வியை இன்னொரு முறை சொல்லிடுறேன். இருப்பது இரண்டு கால், ஓடுவது குதிரை வேகம், இறகுகள் உண்டு பறக்காது, அது என்ன? விடை தெரியுமா? டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களுக்கு.

0: 10:37 மூன்று நொடிகள் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கேட் செட் கோ கேம் ஷோ தான். ஸோ நம்ம நிகழ்ச்சியில விடுகதைகளோட இன்னைக்கு ஷோ போயிட்டு இருக்கு இல்லையா? யார் அடுத்ததா விடை சொல்ல காத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் துணை சென்னையிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க, விடுகதை கேட்டலாமா இன்னொரு தர?
1: கேளுங்க.
0: இருப்பது இரண்டு கால், ஓடுவது குதிரை வேகம், இறகுகள் உண்டு பறக்காது, அது என்ன? நெருப்புக்கோழி அப்படின்றது சரியான விடை. வாழ்த்துக்கள் சார்.
1: உலகிலேயே வேகமா பறக்கக்கூடியது, கால் இருக்கும், ஆனா உடல் எடை காரணமா பறக்க முடியாது.
0: வேகமா ஓடும் இல்லைங்களா, குதிரை மாதிரி வேகமா ஓடக்கூடியது,
1: ஆனா பறக்க முடியாது.
0: நெருப்புக்கோழி கிட்ட என்னைக்காவது வம்பு அழுத்திருக்கீங்களா போய்?
1: இல்ல மேடம், நான் பாத்திருக்கேன், ஆனா கிட்ட எல்லாம் போனது இல்ல, ஊர்ல இருக்கும்போது பாத்திருக்கேன்.
0: ஓகே, பயம், அவ்வளவு பயம். நெருப்புக்கோழி கிட்ட மட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அது கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணி அது உங்களை துரத்த ஆரம்பிச்சது அப்படின்னா குதிரை மாதிரி அவ்வளவு வேகமா ஓடி வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அது கிட்ட. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி தயாரா இருக்கு, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?

கொண்டையில் அடிவாங்கி கோட்டையை பிளந்து கோவில் சிலை வடிக்கும் கோடிகளை படைக்கும் அது என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இன்னொரு முறை விடுகதைய சொல்லிடுறேன். கொண்டையில் அடிவாங்கி கோட்டையை பிளந்து கோவில் சிலை வடிக்கும் கோடிகளை படைக்கும் அது என்ன?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ கேம் ஷோ தாங்க இன்னைக்கு விடுகதைகளோட நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்ததா யார் விடுகதைக்கு விடை சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கடலூர் ரோட்டி விநாயக எம் ராஜேந்திரன்.
1: ஓகே சார், சொல்லுங்க. ராஜேந்திரன் சார், விடை கண்டுபிடிச்சாச்சா?
2: அது உளிமா.
1: உளி? அப்பா, என்ன ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஓகே, சரியான விடை சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
2: ஓகேப்பா, நன்றி.
1: உங்களுக்கான அடுத்த விடுகதைக்கு தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ, தேடாமல் கிடைக்கும் பல், தேடும் செல்வத்தை குறைக்கும் பல், அது என்ன பல்? இதற்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களுக்கு

0: 10:56 நொடிகால் ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விடுகதைகள் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது தேடாமல் கிடைக்கும் பல், தேடும் செல்வத்தை குறைக்கும் பல், அது என்ன பல் அப்படின்னு கேட்டிருந்தேன். லைன்ல ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, சரியான விடை கொடுக்கறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்மடியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி சார், சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சாச்சா?
1: விசும்பல்
0: அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க.
1: தேடாமல் கிடைக்கும் பல் அப்படிங்கறீங்க.
0: ஆமா, தேடவே தேவலிங்க. நீங்க தேடாம அமைதியா உட்கார்ந்துட்டாலே உங்களுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பல். தேடும் செல்வத்தை குறைக்கும் பல், நீங்க தேடி வச்ச செல்வத்தை. இல்லீங்க, தேடி வச்ச செல்வத்தை எல்லாத்தையுமே குறைச்சிடும். நீங்க எதுவுமே செய்யாம இருந்தீங்க
1: அப்படின்னா,
0: அதாவது தேடாமல் கிடைக்கும் பல், நீங்க தேடி இந்த பல்ல வந்து நீங்க தேடி எல்லாம் போக தேவலிங்க. தேடி வச்ச செல்வத்தை குறைச்சிடும்.
1: தேடி வச்ச செல்வத்தை குறைக்குமா?
0: தேடும் செல்

0: உஷ்ணத்தை குறைக்கும் பல்?
1: சோம்பல்.
0: சோம்பல், வாவ், சூப்பர் சூப்பர் சார். நிறைய க்ளூ எல்லாம் கொடுத்தேன் சந்திரசேகர் சார்க்கு, அவரால் கண்டுபிடிக்க முடியல. நீங்க சூப்பர்வா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விடுகதைகள் கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்துருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ முயற்சி செஞ்சவங்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம்.

நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகளுக்கான பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று ரொமானியாவின் புஷாரஸ்ட் நகரத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து ரொமானிய அதிபர் திரு நிகுசா டேனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அவர் நாளை இந்திய ரொமானியா வர்த்தக மன்றத்தில் உரையாற்ற உள்ளார். நாட்டின் இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய அரசு விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவரது விடுதலை போராட்ட தியாகங்களை நினைவு கூர்ந்துள்ளனர். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று முதல் 2 நாள் பயணமாக கிர்கிஸ் குடியரசுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர்களிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் திரு சிங் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆந்திரே கோரன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசு அப்படியே மிதமாக்குற மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுதான் ரசிக்க போறீங்க. ஏன்னா இந்நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜே ரேவதி.

என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பிம்பத்தை நில அறியுமா? நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் சச்சின் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: எதுவும் புரியா புது கவிதை அர்த்தமொத்தம் இன்று அறிந்தேன். கையை மீறும் ஒரு குடையாய் காற்றோடுதான் நானும் பறந்தேன். வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி பாடிய பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை காக்கவே தானாய் வளருமே. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் இவன் சங்கராஜா இசையில, நேஹா பாசின் பாடிய பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கே கே பாப் ஷாலினி மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஊரை வெல்லும் தோகை நானே, உன்னால் இன்று தோற்று போனேன். கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். சென்னை 28 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:33. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மெலடி மேட்ச். திருடனே உன்னை அறிந்தேன், திருடினாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடத்தானே ஆசை அறிந்தேன். மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பூமிக்கு வந்த பனித்துளி நான், சூரியனே என்னை குடித்துவிடு. யுகம் யுகமாய் நான் எரிந்து விட்டேன், பனித்துளியே என்னை அணித்துவிடு. பாடல் கேட்கலாம் பரத்வாஜ் இசையில். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேயர்களே, இன்னைக்கு 12:02 வந்து வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இருக்கு. இன்னையோட ஸ்பெஷல்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்.ஜே. சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள் இருக்கு. 3:00 ஹலோ டாக்டர் விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே. அஸ்வின் அவர்கள். சோ கேட்க மறந்துடாதீங்க. நேரம் 11:45. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மெலடி மேட்ச். அலைக்கடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே. ஐம்புலனும் என் மனமும் எனக்கு எதிராய் செயல்படுதே. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் ரமேஷ் விநாயகம் இசையில. ரமேஷ் விநாயகமே பாடிய பாடல் அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக்கில் வரும் பாடல் சதீஷ் சக்கரவர்த்தி இசையில் சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடிய பாடல் லீலை திரைப்படத்திலிருந்து.

தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. நாட்டின் இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய அரசு விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலாவில் நடைபெற்ற 33வது ஏசியான் பிராந்திய மன்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க இந்தியா அழைப்பு விடுத்ததாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக இந்த மன்றம் விளங்குவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று முதல் 2 நாள் பயணமாக கிர்கிஸ் குடியரசுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர்களிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் திரு சிங் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும், இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பயனுள்ள கொள்கையை உருவாக்கவும் அரசு தயாராக இருப்பதாக மூத்த பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். அசாமில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பெருமளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தால் 10 பேர் உயிரிழந்ததாகவும், மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 12:03 இது எஃப்எம் பிரெயின் போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று. வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இது வரலாற்றில் இன்று. இன்றைய தினம் 1927 அனைத்து இந்திய வானொலியின் முதலாவது வானொலி நிலையம் பம்பாயில் தொடங்கப்பட்டு தன்னுடைய ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்த நாள் வரலாற்றில் இன்று.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

உள்ள ரத்னகிரி என்ற ஊரில் பார்வதிபாய் கங்காதர ராமச்சந்திர திலகருக்கு மகனாய் பிறக்கிறார். இந்திய தேசியவாதியும் சமூக சீர்திருத்தவாதியும் விடுதலை போராட்ட வீரருமான இவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இவரே. இவரது பெயருடன் கௌரவப்பட்டமான லோக்மான்யா என்பதையும் சேர்த்து அழைப்பதுண்டு. இந்தியாவுக்கு முதன் முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் திலகரும் ஒருவர். தன்னாட்சி எனது பிறப்புரிமை, அதனை நான் பெறுவேன் என்றும் இவரது புகழ்பெற்ற கூற்று இன்றும் இந்தியாவில் நினைவு கூறப்படுகிறது. முதன் முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர். மக்களிடையே அவருக்கு மிகுந்த செல்வாக்கும் இருந்தது. அவர் திலக் மகாராஜ் என்றும் அழைக்கப்பட்டாா்.

12:16 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று. கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு. பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1856 ஜூலை 23 தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில்

0: இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் ஒரு சில உங்கள் நினைவிற்கு. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது வானம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். பதற்கு உழவர் உலகம், இதில் சுருள் பசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பனை செய்தி இடம்பெறும். 9:30 நாடகமலர் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். அமைப்பு கே காளிமுத்து, அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல்.

அறியாத சில தகவல்கள், தெரியாத பல தகவல்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று சந்திரசேகர் ஆசாத் பிறந்த தினம். 1906 மத்திய பிரதேசத்தில் பிறந்த இவர் இந்தியாவின் மிகவும் போற்றப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதற்காக 15 கைது செய்யப்பட்ட பிறகு ஆசாத் என்ற பட்டப்பெயரை பெற்றார். ஆசாத் என்றால் சுதந்திர மாணவர் என்று பொருள். விசாரணையின் பொழுது தனது பெயரை ஆசாத் என்றும் தன் தந்தையின் பெயரை சுதந்திரம் என்றும் தன் முகவரியை சிறை என்றும் அறிவித்தாா்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
1: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: FM ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
2: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதியே.

எஃப்எம் ரெயின்போவில் இனி வரும் நிகழ்ச்சிகளில் ஒரு சில உங்கள் நினைவிற்கு நேயர்களே, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் அஜய் சிவகங்காவதி. ஹலோ டாக்டர், இதில் நீங்களும் பங்கேற்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில். இன்றைய தலைப்பு விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் குறித்து. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு இது வரலாற்றில். இன்று 1925 ஜூலை 23ஆம் தேதி ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய தமிழக தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் மறைந்த தினம்.

12:34 நிமிடம் 19 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று. வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 1957 ஜூலை 23 விடுதலை போராட்ட வீரர் பே. வரதராசலு மறைந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
4: ஏய், இங்க நான் தா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்கள்

0: மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியபோது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல்நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

0: வாசிப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தித்துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:16 தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள்.

0: மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த, தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: ஒரு நாள் பெலகேயாவை பெகன்சோவ் என்ற சாராய கடைக்காரன் வழியில் சந்தித்தான். அவன் ஒரு அழகான கிழவன். ஊதா நிறமான தடித்த அரை கோட்டும் தொளத்தொளத்து சிவந்த கழுத்து சதையை சுற்றி கரிய நிற பட்டு கச்சையும் அணிந்திருப்பான். பளபளக்கும் கூரிய மூக்கின் மீது ஆமை ஓட்டால் ஆன ஒரு மூக்கு கண்ணாடி தரித்திருப்பான். எனவே அவனுக்கு ஊரார் எலும்பு கண்ணன் என்ற பட்டப்பெயர் வைத்திருந்தார்கள். மூச்சு விடக்கூட முனையாது, பதிலுக்காகவும் காத்திராது அவன் பெலகேயாவை நோக்கி சரமாரியாக உணர்ச்சியற்று உடைந்து போன வார்த்தைகளை பொழிய ஆரம்பித்தான். பெலகேயா நீலவனா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மகன் எப்படி இருக்கிறான்? அவன் கல்யாணம் ஏதும் பண்ண போகிறானா இல்லையா? அவனுக்கு இதுதான் சரியான பருவம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். பிள்ளைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதோ அவ்வளவுக்கு பெற்றோர்களுக்கு சிரமம் குறையும். புலிக்காடியிலே கிடக்கும் காளானை போல ஒரு மனிதன் குடும்பஸ்தன் ஆனால்தான் அவனது உடலும் உள்ளமும் நல்ல நிலைமை அடையும். நானாயிருந்தால் இதற்குள் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்திருப்பேன். தங்கள் சொந்த புத்தியால் வாழ வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிற இந்த நாளிலே மனித பிறவி மீது கடுமையான கண்காணிப்பு தேவை. எல்லோரும் அவரவர் நினைத்தபடி வாழத் தொடங்கிவிட்டனர். என்னென்னவோ நினைக்கிறது, எதை எதையோ தன்னிச்சையாய் செய்கிறதும் நாம் கண்டித்து வைக்க வேண்டிய சமாச்சாரம்தான். இந்த காலத்து இளவட்ட பிள்ளைகள் தேவாலயத்துக்கும் போவதில்லை, நாலு பேர் கூடும் இடத்திற்கும் வருவதில்லை. எங்கேயோ நழுவி ஓடிப்போய் இருட்டிலே கூடி தமக்குள்ளாக என்னென்ன ரகசியத்தையோ குசு குசுத்து பேசிக்கொள்கிறார்கள். எதற்காக ரகசியமாய் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏன் மனிதர்களை கண்டு வெறுத்து ஒதுக்குகிறார்கள்? ரகசியங்களம்மா, புனித தேவாலயம் ஒன்றுதான் ரகசியங்களுக்கே உரிய இடம். மற்றபடி மற்ற ரகசியங்களெல்லாம் மூல இருட்டிலே நடப்பவை. சபல புத்தி படைத்தவர்களின் ரகசியங்கள்தான். சரி, போகட்டும், நீங்கள் நலமாயிருங்கள் பெலகையா நிலவ்னா. அவன் தனது தொப்பியை அனாவசியமாக தூக்கி காற்றில் வீசிக்கொண்டே சென்று விட்டான். தாய் திகைப்புற்று நின்றாள். இன்னொரு முறை விலாசாவின் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரியான மரியா கோர்சனாவா தாயை சந்தித்தாள். மரியா ஒரு விதவை. அவளது கணவன் ஒரு இரும்பு பட்டறை தொழிலாளி. தொழிற்சாலை வாசலில் சாப்பாடு வெற்று வாழ்பவள். கடை வீதியில் தாயை கண்டு அவள் சொன்னாள், பெலகேயா, உன் மகன் மீது ஒரு கண் வைத்திரு. என்ன விஷயம் என்று கேட்டாள் தாய். எங்கு பார்த்தாலும் ஒரே வதந்தி என்று ரகசியமாய் சொன்னாள் மரியா. மோசமான வதந்தி அம்மா, மோசமான வதந்தி. அவன் என்னவோ கிலிஸ்தியை போல் ஒரு ரகசிய சங்கம் சேர்க்கிறானா? வெட்டு குத்துதான் நடக்கப் போகிறது. போது, நிறுத்து, உளராதே மரியா. நான் ஒன்றும் உளரவில்லை, நெருப்பில்லாமல் புகையாது என்றாள் மரியா. தாய் அந்த பேச்சையெல்லாம் தன் மகனிடம் போய் சொன்னாள். பாவலோ தோளை குலுக்கிக் கொண்டதோடு சரி. ஆனால் ஹஹோலோ வழக்கம் போலவே மெதுவாய் சிரித்து கொண்டான். இந்த யுவதிகளுக்கெல்லாம் ஒரு சங்கடம். நீங்களோ அழகான வாலிபர்கள், எவளும் உங்களை விரும்புவாள். நீங்கள் நன்றாகவும் உழைக்கிறீர்கள், குடிப்பதும் இல்லை. ஆனால் நீங்கள் அவர்களை கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை. எனவே நகரிலிருந்து உங்களை பார்க்க வரும் பெண்கள் சந்தேகத்துக்கு இடம் தரும் நபர்கள்தான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றாள் தாய். ஓஹோ, அப்படியா என்று எரிச்சலோடு சொன்னான் பாவல். சாக்கடையில் நாற்றம் அடிக்கத்தான் செய்யும் என்று பெருமூச்சுடன் சொன்னான் ஹஹோல். ஏனம்மா, அந்த முட்டாள் குட்டிகளுக்கு மன வாழ்க்கை என்றால் இன்னதென்று நீங்கள் சொல்லித்தரக்கூடாதோ? சொல்லியிருந்தால் அவர்கள் இப்படி ஒருவருக்கொருவர் முட்டி மோதி போட்டி போட மாட்டார்களே. நானா? அவர்களுக்கே எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் தான் பார்க்கிறார்களே. ஆமா, அவங்களுக்கு தான் போக்கிடம் ஏது என்றாள் தாய். தெரிந்து கொண்டால்தான் அதற்கொரு வழியையும் கண்டுபிடித்துக் கொள்வார்களே என்றான் பாவல். தாய் அவனது அசைவற்ற முகத்தை பார்த்தாள். அவர்களுக்கும் நீங்கள் ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? அவர்களில் கெட்டிக்காரியாக பார்த்து அழைத்து வந்து கற்றுக் கொடுங்களேன் என்றாள் தாய். அது சங்கடமான வேலை. ஏன் முயன்று பார்த்தால் என்ன?

0: என்றான் அகோல். பாவல் பதில் சொல்வதற்கு முன் சிறிது மௌனம் சாதித்தான். அவர்களும் வந்துவிட்டால் பிறகு ஜோடி சேர்த்து கொண்டு போய்விடுவார்கள். சிலர் கல்யாணமும் பண்ணி கொள்வார்கள். அப்புறம் அத்துடன் எல்லாம் சமாதிதான். தாய் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பாவலின் சந்நியாச வைராக்கியத்தைக் கண்டு அவளது மனம் கலக்கமுற்றது. ஒவ்வொருவரும் ஹகோலை போன்ற மூத்த தோழர்கள் கூட பாவலின் வார்த்தையை மதித்து நடந்தார்கள். அவனை கண்டு அவர்கள் எல்லோரும் பயப்படுவதாகவும், அவனது கண்டிப்பு குணத்தால் அவனை யாருமே விரும்பவில்லை எனவும் அவளுக்கு தோன்றியது. ஒரு நாள் இரவு அவள் படுக்கைக்கு போன பிறகும் அகோலும் பாவலும் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் இருவரும் அடுத்த அறையில் மங்கிய குரலில் ஏதோ பேசிக் கொண்டார்கள். எனினும் அந்த பேச்சு அவளது காதிலும் விழுந்தது. அந்த நத்தாஷாவை என் மனதுக்கு பிடித்திருக்கிறது என்று திடீரென்று சொன்னான் ஹகோல். தெரியும் என்று சிறிது கழித்து சொன்னான் பாவல். ஹகோல் இடத்தை விட்டு எழுந்து அறைக்குள் நடமாடும் காலடி ஓசையை அவளால் கேட்க முடிந்தது. அவன் வழக்கம் போலவே சோக இசையை மெதுவாக சீட்டியடிக்க ஆரம்பித்தான். மீண்டும் அவன் சொன்னான், இதை அவள் கவனித்திருக்கிறாளா என்று சந்தேகிக்கிறேன். பாவல் பதில் பேசவில்லை. சரி, நீ என்ன நினைக்கிறாய் என்று மெதுவாக கேட்டான் ஹகோல். கவனித்திருக்கிறாள், அதனால்தான் இங்கு வருவதையே அவள் நிறுத்திவிட்டாள் என்றான் பாவல். ஹகோல் தனது காலை தரையில் அழுத்தி தேய்த்து கொண்டான். பிறகு மீண்டும் அவனது சீட்டிக்குரல் அறைக்குள் ஒலித்தது. இதை அவளிடம் நான் சொல்லிவிட்டால் என்ன என்று கேட்டான் அவன். எதை? அவளிடம் நான் என்று மெதுவாக ஆரம்பித்தான் ஹகோல். எதற்காக சொல்ல வேண்டும்? ஹகோல் நடக்காமல் நின்று விட்டதை தாய் உணர்ந்து கொண்டாள். அவன் சிரித்துக் கொள்வது போல அவளுக்கு தோன்றியது. நீ ஒரு பெண்ணை காதலித்தால் அதை அவளிடம் சொல்லித்தானே ஆக வேண்டும். இல்லையேல் பயன் என்ன? பாவல் தன் கையில் இருந்த புத்தகத்தை பட்டென்று மூடினான். என்ன பயன் உனக்கு வேண்டும் என்று கேட்டான் பாவல். இருவரும் வெகு நேரம் வரையிலும் வாயே திறக்கவில்லை. சரி என்று எதையோ கேட்க முனைந்தான் ஹகோல். அந்திரே, உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி முதலில் நீயே தெளிவோடு இரு என்று மெதுவாக ஆரம்பித்தான் பாவல். அவள் உன்னை காதலிக்கிறாள் என்றே வைத்துக்கொள். அதுவே எனக்கு சந்தேகம்தான். ஒரு பேச்சுக்கு அப்படி வைத்துக்கொள். பிறகு நீங்கள் மனம் செய்து கொள்வீர்கள். நல்ல ஜோடிதான். அவளோ படிப்பாளி, நீயோ ஒரு தொழிலாளி. குழந்தைகள் பிறக்கும். நீதான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக நீ எவ்வளவு உழைக்க வேண்டும் தெரியுமா? குழந்தைகளுக்காக, ஒரு துண்டு ரொட்டிக்காக, வீட்டு வாடகைக்காக நீ மாடாய் உழைக்கப் போவாய். நாம் எடுத்துக்கொண்ட கருமத்திலிருந்து நீ மட்டுமல்ல, நீங்கள் இருவருமே விலகி போய்விடுவீர்கள். அந்த அறையில் அமைதி நிலவியது. பிறகு பாவலே மீண்டும் சொன்னான். இப்போது அவனது குரலில் அத்தனை வேகமில்லை. அந்திரே, இதையெல்லாம் நீ மறந்து விடுவதே நல்லது. அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்கிவிடாதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகளுக்கான பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று ரொமேனியாவின் புஷாரத் நகரத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து ரொமேனியா அதிபர் திரு நிகுசார் டானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அவர் நாளை இந்திய ரொமேனிய வர்த்தக மன்றத்தில் உரையாற்ற உள்ளார். புதுடெல்லியில் உள்ள குடியரசு துணைத்தலைவர் இல்லத்தில் சுதந்திர போராட்ட

வீரரும் தியாகியுமான சுப்பிரமணிய சிவாவின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுப்பிரமணிய சிவா இந்தியாவின் மிக சிறந்த போராட்ட வீரர் என புகழாரம் சூட்டினார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலாவில் நடைபெற்ற 33வது ஏசியான் பிராந்திய மன்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க இந்தியா அழைப்பு விடுத்ததாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான ஒரு முக்கிய தளமாக இந்த மன்றம் விளங்குவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் மும்பை நிலையத்திலிருந்து நாட்டின் முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. இந்தியாவின் வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்புத்துறை ஆற்றிய முக்கிய பங்கை இந்நாள் சிறப்பிக்கிறது. சர்வதேச கடல் எல்லை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் 9 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களது மீன்பிடி படகையும் பறிமுதல் செய்தது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று மாலை தொடங்க உள்ளன. 10 நடைபெறும் இப்போட்டிகளில் 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் நடிகையாக மட்டும் இல்லாம பின்னணி பாடகியாகவும் வலம் வந்தவர். தமிழ், ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களிலும் பல பாடல்களை பாடியிருக்காங்க. இசையமைப்பாளராகவும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. பல மொழிகளை பேசும் திறன் பெற்றவர், இசையின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர். யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹே ராம் திரைப்படம் மூலம் திரைத்துறையில தடம் பதித்த நடிகையாகவும், ஷக்கலக்க பேபி பாடல் மூலம் பின்னணி பாடகியாகவும் ரசிகர்களை கவர்ந்த வசுந்தரா தாஸ் அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே ஷோ உடைய ஸ்டார்.

0: வசுந்தரா தாஸ் அவர்கள் 1977 அக்டோபர் 27 கிஷன் தாஸ் மற்றும் நிர்மலா தாஸ் தம்பதியருக்கு மகளாக பெங்களூர்ல பிறந்தாங்க. ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் இசைய தன்னுடைய 6 இருந்து பாட்டியிடம் கற்றாங்க. மியூசிக் ஆல்பம் ஒன்றுக்காக சென்னை வந்த இவர், அங்கு இவருக்கு திரைப்பட வாய்ப்பு வர அதை ஏற்று இவர் நடித்த படம் தான் ஹேராம். ஹேராம் திரைப்படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு மனைவியாக மைதிலி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய தோற்றம், நடிப்பு, பெரியவர்களின் வழியில் பின்பற்றும் பெண்ணாக, கணவனின் செயல்களை கண்டு அவனிடம் உரையாடும் இடங்கள் என அனைத்துமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில இருக்கும். இந்த படத்துல இவருடைய நடிப்பு, எக்ஸ்பிரஷன் எதையுமே ரசிகர்களால மறக்க முடியாது. இப்பொழுது உங்களுக்காக மைதிலி தன்னுடைய கணவனிடம் பேசும் ஒரு காட்சி தான் வருது ஹேராம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: மறுபடியும் சாரி சொன்னா தேவலை.
2: எதுக்கு?
1: நான் சின்ன பொண்ணு இல்ல, நாம பண்ணிட்டது பால்ய விவாகமும் இல்ல, விருப்பப்பட்டு பண்ணிட்டது. நான் 2 தாரம் மட்டும்தானே

0: தெரியும் பாஷா மாமா சொல்லித்தான் நீங்க அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் தெரிஞ்சுட்டேன். 3 மாசம் குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மா போயிட்டாலாமே, பெத்த அம்மா முகத்து கூட பார்க்க முடியலையேன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்ல?
1: போட்டோ இருக்கு.
0: இருந்தாலும் அம்மா இல்லன்னா
1: வசந்தா அக்கா தான் எனக்கு அம்மா.
0: கல்கத்தால நடந்த கோரத்தை எல்லாம் கேட்கவே கஷ்டமா இருந்தது, நீங்க நேரடியா அனுபவிச்சிருக்கேன்.
2: எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்காமல் இருக்க முடியுமா? காதல் என்ற ஒன்று வந்துவிட்டாலே மனதில் வரும் ஆசைகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாதுதானே. அப்படித்தான் இந்த மங்கைக்கும் அவன் மேல் காதல் கண்டுவிட்டால் அவனை எவ்விதமெல்லாம் அவள் விரும்புகின்றாள் என்பதை இந்த பாடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றாள். பாடல் வருகின்றது உங்களுக்காக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து கேட்டு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
5: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேராம் திரைப்படத்திற்கு பிறகு தமிழ்ல இவர் நடித்த ஒரே படம் சிட்டிசன். இந்த படத்துல நடித்ததோட மட்டும் இல்லாம பாடல்களும் பாடியிருப்பாங்க. சிட்டிசன் திரைப்படத்துல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக இந்து கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க வசுந்தரா தாஸ். நாயகன் மீது தீவிர காதல் கொண்டு அவனை துரத்தி துரத்தி காதல் செய்யும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க. நாயகனிடம் இவர் பேசும் இடங்கள், ஏமாற்ற முயற்சிக்கும் சீன், காதலை வெளிப்படுத்தும் காட்சி என்று அனைத்திலும் தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக வெளிப்படுத்தி இருப்பார். இந்த படத்துல பூக்காரா பாடல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. சிட்டிசன் படத்துல வரும் ஐ லைக் யூ பாடல தனித்து பாடியிருப்பாங்க நடிகை வசுந்தரா தாஸ். இப்பொழுது உங்களுக்காக நாயகனிடம் இவர் பேசும் காட்சி தான் வருது. சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த விஷயத்த கிளியர் பண்ண முடியுமா?
7: லுக், உங்க விளையாட்டுக்கு இது பீச்சோ பார்க்கோ இல்ல, தொழில் செய்யற இடம். இங்க உழைச்சாதான் பயிர் நிறையும்.
6: சரியான லூசிடி.
7: என்னது?
6: இல்ல இல்ல இல்ல இல்ல,

0: மனசு நிறைஞ்சிருக்கிறது தான் வாழ்க்கை. நீங்க மனசு வச்சாதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இல்லையா?
1: கல்யாணமா?
2: அவனிடம் வெளிப்படுத்தும் இந்த மங்கைக்கு என்ன பதில் கிடைத்தது? பாடல் வருகின்றது உங்களுக்காக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முதன்வன் திரைப்படத்துல வரும் சக்கலக்கு பேபி பாடல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பிரவீன் மணி அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு இவருக்கு ஹேராம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது வந்தது. இது ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடலே இவருடைய குரல்ல வெளியான முதல் பாடல் ஆகும். தெலுங்கிலும் இந்த பாடல இவரே பாடியிருப்பார். வசுந்தரா தாஸ் அவர்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான பிலிம்பேர் விருதும் இந்த பாடலுக்காக வழங்கப்பட்டது. முதல் பாட்டிலேயே விருதை பெற்ற இவர் தொடர்ந்து பல பாடல்களை தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஹிந்தி மொழிகள்ல பாடியிருக்காங்க.
2: உன் அருகில் நான் இருந்தும் என்னை நீ பார்க்காமல் போவதற்கு என்ன காரணம்? கேள்வி கேட்கும் மங்கைக்கு பதில் என்னதான் கிடைத்தது? பாடல் வருகின்றது முதல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
3: Shaka laka baby, shaka laka baby.

0: அடியோஸ் அமிகோ.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. வசுந்தரா தாஸ் அவர்கள் 10 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க, 40 பாடல்களுக்கு மேல திரைத்துறையில பாடியிருக்காங்க. ரிதம் திரைப்படத்துல இவர் உதித் நாராயணன் அவர்களுடன் இணைந்து பாடிய ஐயோ பத்திக்குச்சு பாடல ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில பாடினார். குஷி திரைப்படத்துல இவர் சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல்கள் ரசிகர்களின் மத்தியில் இன்றும் வலம் வருவதற்கு இவரும் முக்கிய காரணமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் பேசும் காட்சி தான் வருது சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து.
4: கொஞ்சம் நில்லுங்க, ஏன் பிடிக்கல? நான் அழகா இல்லையா, இல்ல வேற யாராவது லவ் பண்றீங்களா?
5: அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு நீங்க எனக்கு முக்கியமான ஆளும் இல்ல.
4: உன் மனசுக்குள்ள என் மேல ஒரு சின்ன காதல் இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே, நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் அதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு.
5: என்ன என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? முகமா, தோளா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லட்டுமா? ரத்தம், சதை, எலும்பு, மச்சன்னு
6: வாயுரைக்கும் காதலை விட விழியுரைக்கும் காதலுக்கு வலிமை எப்பொழுதும் அதிகம்தானே. அப்படி விழியால் சிக்கி கொண்ட இந்த காதலர்களின் நிலை என்ன, பாடலின் மூலம் அறிவோமா? பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக நிகோஷியில ரீதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. லிட்டில் ஜான் திரைப்படத்துல வரும் லைலா லைலா பாடல பிரவீன் மணி அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க. பாய்ஸ் திரைப்படத்துல இரண்டு பாடல்களை பாடியிருப்பாங்க வசுந்தரா தாஸ். இந்த இரண்டு பாடல்களுமே ரசிகர்களுடைய ஃபேவரட்னே நம்ம சொல்லலாம். யாரை கேட்டு மற்றும் சரிகமா பாடல்கள் தான் இவை. மன்மதன் திரைப்படத்துல யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில தத்தை தத்தை பாடல பாடியிருப்பாங்க. அனியன் திரைப்படத்துல வரும் கண்ணும் கண்ணும் பாடல ஆண்ட்ரியா அவர்களுடன் இணைந்து இவரும் பாடியிருப்பார். கண்ட நாள் முதல் திரைப்படத்துல வரும் எரிமலை நானே பாடல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து யுவன் சங்கர் ராஜா இசையில பாடியிருப்பாங்க வசுந்தரா தாஸ். தமிழில நிறைவாக இவர் பாடியது சில்லனு ஒரு காதல் திரைப்படத்துல வரும் மச்சக்காரி பாடல் தான்.
4: எந்த அனுமதியும் இல்லாமல் யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்படாமல் எப்படி இதயத்தில் நுழைந்தாய் என்று இவன் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்ததா? அவன் சமாதானமானானா? அவனுடைய நிலைதான் இப்பொழுது எப்படி உள்ளது? அனைத்தையும் கேட்போம் இந்த பாடலின் வாயிலாக. பாடல் வருகின்றது பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தட்டுல சாப்பாடு காதுல ஹிட்ஸ்னு இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2000 இருந்து 2007 வரை தொடர்ந்து நடித்த இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு 2024 வெளியான கௌரி என்கின்ற கன்னட திரைப்படத்துல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல தோன்றியிருப்பாங்க. 2012 வெளியான யமுடி மொகுடு படத்துல பாடிய பாடல் தான் நிறைவாக திரையுலகில் இவருடைய குரலில் வெளியான பாடலாகும். 2012 ட்ரம்ஸ் மற்றும் வாத்திய கலைஞரான ராபர்டோ நரேன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை வசுந்தரா தாஸ். 2014 வெளியான பராத்தே வாலி காலி என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல இசையமைப்பாளராக தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி இருப்பாங்க வசுந்தரா தாஸ் அவர்கள். இது மட்டும் இல்லாம இசை தொடர்பான நிறைய ப்ராஜெக்ட்ல பங்கு பெற்றிருக்காங்க நடிகை மற்றும் பாடகியான வசுந்தரா தாஸ் அவர்கள். காதல் வந்துவிட்டால் மயக்கமும் தானே வரும், இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் எங்கோ இவனை கண்டுவிட்டாலே அனைவருக்கும் மயக்கம் வந்துவிடும் என்று சொல்கின்றாள் எங்குருத்தி. அப்படி அவனுடைய விழி அசைவில் சிக்கி தவிப்பவர் யார், யார் இவன்? பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.
1: Here we go, ladies, this one's for you. Lucky right beneath it, y'all break our seat, doggy, the old Lolita. No, you know.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. நடிகையாகவும் பாடகியாகவும் தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய வசுந்தரா தாஸ் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஆர்வத்துடன் கூடிய உழைப்பு இருந்தால் எப்பொழுதும் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 2:16 15 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி. வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதன்.

இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

நேரம் 2:26 48 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:35 55 நொடிகள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 2:44 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அமரதீபம் திரைப்படத்திலிருந்து.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மான் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமரின் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102

2.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:05.
2: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி.

0: அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அன்றாட வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஆனால் ஆக்சிடென்ட் நடந்த அந்த முதல் சில நொடிகளில் எடுக்கப்படுற சரியான முடிவுகளும் உடனடியாக கிடைக்கிற அவசர மருத்துவ சேவைகளும் தான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக முக்கியமான பார்ட்டாக இருக்குது. விபத்து நடந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி பல சந்தேகங்களுக்கு பதில்களையும் தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய ஹலோ டாக்டர் ஷோவில் விபத்து சிகிச்சையில் அவசர மருத்துவ சேவைகள் என்ற மிகவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி விளக்கமளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எமர்ஜென்சி மெடிசன் ட்ராமா துறையைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் டாக்டர் அஸ்வின் கே அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கள் டாக்டர், இப்போ வந்து ஒரு ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கோல்டன் அவர்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன, ஏன் இந்த கோல்டன் அவர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு?
2: இப்போ நமக்கு இப்போ ஒரு விபத்தால வர ப்ராப்ளம் சில பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் நம்மளால என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாது. அதாவது ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கும், அதாவது மூளையிலேயே ரொம்ப பெரிய இரத்த கசிவாகி இமீடியட், அதாவது அடிபட்ட அடுத்த சில நொடிகள்லேயே சில பேர் இறந்துட வாய்ப்பு இருக்கு. இல்லை நம்மளுடைய பெரிய இரத்த குழாய்கள் வயிற்றுக்குள்ளேயோ இல்லை நெஞ்சில் இருக்கிற பெரிய இரத்த குழாய்கள் அடிபட்டு ஃபுல்லா ரொம்ப அதிகமான அளவில் ரத்தப்போக்கு உடம்புக்குள்ள ரொம்ப அதிகமாகும். அந்த மாதிரி சில பேர்லாம் எப்படின்னா அடிப்பட்ட சில நொடிகளில் இறந்துருவாங்க. ஸோ நம்மளால அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன அடிகள் இருக்கும், சில ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்கும், அந்த மாதிரி பீப்புள் நமக்கு வந்து எவ்வளோ லேட் ஆனாலுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பாப்புலேஷன், அதாவது ஒரு மக்கள் இருக்க அடிப்படுற மக்களுக்கு என்னன்னா, நம்ம அந்த சரியான நேரத்தில் செஞ்சால் அவங்க உயிரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இது. நம்ம என்ன செஞ்சாலும் காப்பாற்ற முடியாத சில நொடியில் ஆகிறது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பட் அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிற அந்த இனிஷியல் முதல் அடிபட்டு அப்புறம் வர அந்த முதல் 1 ஹவர் இருக்கு இல்லையா, 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் நம்ம வந்து துரிதமாக உடனே செயல்பட்டு சில கரெக்டான விஷயங்கள் செய்து சில தவறுகளை அவாய்ட் பண்ணால் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம நிறையாவே காப்பாற்றலாம். ஸோ அது வந்து அது ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த 1 ஹவர் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான். லைக் அந்த டைமில் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ அது வந்து பெரிய பெரிய அடியாக இருக்கலாம், உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்த கசிவாக இருக்கலாம், மூளையில் ரத்த கசிவாக இருக்கலாம், இது எல்லாமே ஏகப்பட்ட இதுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதை அந்த 1 ஹவர் நம்ம மிஸ் பண்ணாமல் டிலே பண்ணாமல் நம்ம துரிதமாக செயல்பட்டு ஆக்ட் பண்ணால் நம்ம உயிரை காப்பாற்றலன்றதுக்காக தான் அந்த கோல்டன் ஹவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடந்த இடத்துல ஒரு பொதுமக்களாக இல்லை நம்மளே இருக்கோன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமான விஷயம் செய்யணும், எதை செய்யக்கூடாது?
2: இதுதான் எனக்கு தெரிஞ்ச இப்போ நம்மளுடைய இந்த 1 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு திங் வந்து இதை நான் சொல்வேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப டே டு டே தினம் நம்ம நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறத பார்க்குறோம், வழியில் போகும்போது பார்க்குறோம். அது சிலது வந்து சில விஷயங்கள் செஞ்சுருந்தா அந்த பேஷண்ட்டோடைய உயிரை நம்ம நல்லாவே காப்பாற்றிருக்கலான்ற ஒரு சில இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது கூப்பிட்டு வரும்போது, இது இவங்க பண்ணியிருந்தா இந்த பேஷண்ட் ஒரு வேலை பொழைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணும். இன்னொன்று, ஐயோ அவங்க நல்லது பண்ணுற பேரில் ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்களே, இதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது ரெண்டு வந்து நாங்கள் எப்பயுமே டெய்லியும் ஃபேஸ் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது. அதில் ஒன்று இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எதாக இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய சேஃப்டி முக்கியம். ஒருத்தவங்க ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்கன்னா நம்ம உதவணும்னு சொல்லி நம்ம போவோம். ஆனால் அந்த டைமில் இன்னொன்று ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ இல்லை ஒரு காரோ வேகமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாமல் போனால் முதல்ல நமக்கு அடிபடுறதுக்கு சேஃப்டிலாம் போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம மற்றவங்களை காப்பாற்ற போகணுன்ற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி இஸ் ஆல்சோ கடைசியில் அப்புறம் நம்மளும் அடிபட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா மோஸ்ட்டாக விபத்து நடக்கிற இடம் வந்து ஒரு பிஸியான ஒரு ரோட்லேயோ இல்லை ஒரு ஹைவேலையோ எங்கேயாவது நடக்கும். அந்த டைமில் நம்ம சேஃபான்றது ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பதட்டம் ஆகிடுவாங்க. அந்த டைமில் இதெல்லாம் நோட் பண்ணாமல் நம்மளுக்கும் அடிபட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடம் வந்து சேஃபாக இருக்கா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல பார்க்கணும். அப்புறம் அந்த பேஷண்ட் நம்ம பார்க்கும்போது ஆஃபீஸில் யார் கூட இருந்தாங்களோ உடனே யாரையோ ஒருத்தவங்களை 108 கால் பண்ண சொல்கிறது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் டிஸ்பேச் ஆகி வரணுன்றதால நம்ம கால் பண்ணிடணும். 108 கால் பண்ணுறது ஒரு முக்கியம். அப்புறம் பேஷண்ட் வச்சு நம்ம என்ன செய்யணும் அந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல பேஷண்ட்டுக்கு மூச்சு

0: இருக்கான்னு பாருங்க. ஏன்னா சில பேர் அடிபட்டுட்டு உடனேவே இதயம் நின்று மூச்சு நின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்ற சிபிஆர் பண்றது பெட்டர். ஏன்னா வந்து மூச்சு இல்ல உயிர் இல்லைன்னா அதுதான் முதல்ல முக்கியம். அது அடிபட்டதாலேயோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ எதானாலும் இமீடியட்டா நம்ம வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்ப 108 கால் பண்றதை தவிர்த்து பேஷண்ட்டுக்குன்னு போகும்போது நம்ம உயிர் இருக்கான்னு பார்த்துட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை மூச்சு இல்லை அப்படின்னா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல பேஷண்ட் நல்லா மூச்சுலாம் இருக்கு உயிர் இருக்குது அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று காமனாக நம்ம ரத்த கசிவு ரத்த போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ஒரு கிளீனான கிளாத்தில் நல்ல அந்த இடத்த வந்து ஒரு கம்ப்ரெஷன் மெயினாக பண்ணாலே அது சிக்னிஃபிகண்ட்டான 90% ஆஃப் த ரத்த போக்கு வந்து ஒரு கிளீன் துணியால் அந்த இடத்துல நல்லா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணாலே அந்த ரத்தம் வந்து நின்றுடும். அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணலாம். ஆனால் எது முக்கியமாக பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இதில் பண்ணலான்றத விட சில பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்களால் தான் நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் பேடாக பார்க்குறோம். ஏன்னா யாராக இருந்தாலுமே உதவணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் போது இமீடியட்டாக அவங்க போய் ஹெல்ப் பண்ணணும்னு போவாங்க. போகும்போது நம்ம காமனாக நம்ம பார்க்கறது என்னென்னா கொஞ்சம் நினைவு ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். அவங்கள தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு வாய் வழியாக தண்ணி இல்லை ஏதாவது கொடுப்பாங்க. பட்டன் என்ன செய்வாங்கன்னா பக்கத்துலேருந்து ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்ல ஒரு நினைவு உள்ளா இல்லை நம்ம ஜூஸ் கொடுக்கலாம் இல்லை தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அவங்க நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. அது எல்லாமே புரியுது. ஆனால் என்னென்னா நினைவு ஒழுங்காக இல்லாதவங்க கிளிக் நினைவு ஒழுங்காக இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த ஏதாவது வாய் வழியாக கொடுத்தோன்னா அது வயிறுக்கு போகாமல் அது புறையேறி நுரையீரலுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு அடிபட்டதால் இருக்கிற பிரச்சனை கூடயே அவங்களுடைய நுரையீரலுக்குள்ளேயும் அந்த தண்ணியோ இல்லை ஏதோ போயிட்டு அது இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும். அதனாலேயே அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, இல்லை அதுக்கப்புறம் நிமோனியா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நல்லது பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறது அந்த பேஷண்ட்டுக்கு பெரிய ஆபத்தாக போயிடலாம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு முக்கியமானது. இதான் இது நாங்கள் டெய்லி நம்ம பார்க்கும் போது பண்ணுவோம். லைக் எல்லாருமே என்ன வீட்லேயே கூட அப்படி தான், வீட்டிலே யாரோ ஒருத்தவங்க வந்து நினைவில்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ நம்ம தண்ணி குடிச்சா நம்ம எப்படி முழுங்குறோமோ, ஆனால் நினைவு ஒழுங்காக இல்லாதவங்களால் அந்த மாதிரி ஒரு முழுங்குற சக்தி இருக்காது. ஸோ அதனால புறையறவர் இது ஒன்று முக்கியம். இன்னொன்று நம்ம ஆப்வியஸாக வந்து ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம அவங்கள தூக்கி ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணவோ இல்லை ஏதாவது ஒரு வண்டியில் தூக்கி போடுறதுக்கு நம்ம யோசிப்போம். அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். ஆனால் அந்த மாதிரி தூக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுடைய முதுகு தண்டை பற்றி பெருசாக பாதர் பண்ணாமல் இமீடியட்டாக அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அனுப்புறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதால நம்ம தூக்கி, ஆனால் அந்த டைமில் நம்ம தூக்கி போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஒருவேளை அவங்களுக்கு அந்த கழுத்தெலும்பில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு இல்லை முதுகெலும்பில் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா நம்ம தூக்கி போடுறதாலேயே அந்த அடிபட்டிருக்க விஷயம் வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும்.
1: ஓகே,
0: ஏன் அப்படின்னா இப்போ கழுத்துலேருந்து தான் நம்ம முக்கியமான நரம்புகள் வந்து அந்த எலும்புலேருந்து வெளியே வருது, முதுகு தண்டில் கழுத்து முதுகு தண்டில் நம்ம அது வரைக்கும் ஃப்ராக்சர் மட்டும்தான் இருந்திருக்கும். பேஷண்ட்டு வந்து அந்த நரம்பு பாதிச்சிருக்காது. நம்ம தூக்கி போடும்போது கழுத்து ரொம்ப அசைஞ்சு அந்த அசைகிறதால அந்த உடஞ்சி போன அந்த எலும்பு முறிவான அந்த எலும்பு அந்த நரம்பு போயிட்டு அமுத்தி அந்த நரம்பு டேமேஜ் ஆக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு திணறல் ஆகலாம், இல்லை கை கால்கள் வந்து செயலிலிருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு நினச்சி தூக்குறோம். ஆனால் அந்த மாதிரி தூக்கும் போது நம்ம அதை கேர்ஃபுல்லாக தூக்காமல், ஏன்னா ஆஃபீஸில் பண்ணும் போது ஒருத்தவங்க கையை பிடிங்க ஒருத்தவங்க காலை பிடிங்கன்னு அப்படின்னு தூக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் என்ன கழுத்து அப்படியே தொங்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தூக்கி போடும்போது தேர் இஸ் ஹை சான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த அடிபடுதல் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டராக, அது எப்படி பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: ஓகே,
0: பட் அது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஷார்ட் கமர்ஷியல் டாக்டர்.

0: சிபிஆர் என்றது பொதுமக்கள் கம்பல்சரியாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா?
1: ஆமாம், கண்டிப்பாக. அது ஏன்னா நம்ம வந்து யார் எப்போ வந்து உயிர், அதாவது நம்ம இதயம் துடிக்கிறது நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, அந்த பேஷண்ட் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதயம் நின்று இருக்கும். கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ தான் நம்ம துரிதமாக செயல்பட்டாலும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்குன்னு சில மணி நேரங்கள், ஐ மீன் ஒரு சில நிமிடங்கள் கண்டிப்பாக டிலே ஆகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இமீடியட்டாக உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டோ இல்லை நீங்கள் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக தேர் வில் பி கொஞ்சம் நிமிடங்கள் வேஸ்ட் ஆகும். நம்ம ஒரு ஒரு நொடி டிலே ஆக அந்த பேஷண்ட் வந்து திருப்பி உயிர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக கம்மியாகிட்டே போகும். ஸோ அப்போ வந்து ஒருவேளை யாராவது இந்த மாதிரி நினைவிழுந்து கடந்து மூச்சு நின்றுடுச்சு அப்படின்னா, அப்பயே நம்ம இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கவங்களே அந்த சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணாதான் நம் ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்து நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்கள நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். அது நம்ம டிலே ஆக ஒரு ஒரு நிமிஷமுமே அவங்க வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து டிம் ஆகிட்டே தான், கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ அதனால் அது வந்து நம்ம என்னதான் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எவ்வளோ பண்ணாலுமே அந்த கூட இருக்கிறவங்க அதை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி அந்த சிபிஆர் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அந்த பேஷண்ட் வெளியே வர்றதுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்குன்னா அதில் 80% அவங்க கையில் தான் இருக்கு, மீதி 20% தான் நாங்கள் பண்ணுறதுல இருக்கு. ஸோ அதனால அது ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஏன்னா இமீடியட்டாக பண்ணா அப்போ ஹார்ட் வந்து நம்ம பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் எல்லா முக்கியமான பகுதிகளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நம்மளால் காப்பாற்ற முடியும். ரொம்ப நேரத்துக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் இதே துடிப்பே இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே சில டைமில் காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்.
0: டிஃபிகல்ட்டி ஸ்டேஜ்ன்றது
1: இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் கம்பல்சரி இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் சில்ட்ரனுக்கே போய் டீச் பண்ண ட்ரை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அப்படி இருக்கும்போது ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு 8th 9th படிக்கிறவங்களாலே அதை வந்து ஈஸியாக பண்ண முடியும் போது நம்ம ரொட்டீன் அடல்ட் பாப்புலேஷன் பெரியவங்க எல்லாருமே அதை கற்றுக்கிறது நல்லது. கற்றுக்கிட்டு வந்து கம்பல்சரியாக தெரிஞ்சுட்டு அதை இமீடியட்டாக பண்ண நல்லாயிருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது என்னென்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் சொன்னீங்க, அப்போ வர்றதுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணும்போது எந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும்?
1: இது ஒரு நம்ம ஆம்புலன்ஸில் வரவங்களுக்கு அதை சொல்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்றதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், அது ஒன்று இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம என்ன இடம்ன்றது கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியம். ஏன்னா இப்போ ஆம்புலன்ஸ் வரவங்க வந்து எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரியாமல் அதனால் ஒரு ஃபியூ டிலே ஆகாமல் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இன்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்றதோ இல்லை ஏதாவது மொபைல் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோமோ அதை வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணது ஒன்று. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு எத்தனை பேர் அடிபட்டிருக்காங்கன்ற மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஆம்புலன்ஸில் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களால எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ ஒரு ஆள் அடிபட்டிருக்கிறது வேறு, இப்போ நிறைய பேர் ஒரு கார் வந்து டாப்பில் ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க காரில், பஸ்ஸுனா இன்னும் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ பேர் எக்ஸாக்டாக இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க என்ன நிலவரத்தில் இருக்காங்க, இப்போ ரத்த போக்கு அதிகமாக இருக்கா, இப்போ சில பேருக்கு வந்து ரத்த போக்கு அதிகமாக இருக்கும், சில பேர் நினைவு இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் நினைவு இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் கிடக்கிறாங்களா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்க கொடுக்க இவங்க வந்து எத்தனை பேரை கூப்பிட்டுட்டு வரலாம், அதாவது இப்போ அவங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க, இப்போ ஒருவேளை நிறைய பேர் இருந்தால் மேபி அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து டிஸ்பேச் ஆகும்போது எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸ் வேணுமா, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா பீப்புள் வேணுமா, இல்லை நான் இப்போ அவங்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது அவங்க உயிரோடு இருக்காங்க, அதாவது உயிரோடுன்றத விட அவங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஹார்ட் இதய துடிப்பு இல்லாமல் இருந்து மூச்சு விடாமல் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்புலன்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக கன்வே ஆக முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அது வந்து ஆம்புலன்ஸில் வர பேராமெடிக்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் டாக்டர். நேர்களே, உங்களுக்கு ஏதாவது இதை குறித்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்குது. அடுத்ததான கேள்வி என்னென்னா டாக்டர், ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இருக்க சான்ஸ் இருக்கா?
1: அது நல்லாவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்னென்னா நம்ம நிறைய பேர் பார்ப்போம், அவங்க வந்துட்டு சார் அடிபட்டவொடனே பார்த்தோம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் எதுவும் பெருசாக யோசிக்கல, திருப்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சுத்தமாக நினைவே இல்லை, இல்லை வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டுறாங்க, சுயநினைவே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோங்க நாங்கள் பார்த்துருக்கோம் நிறையா பேர். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அடிபட்டதுன்னா பெட்டர் இமீடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சில பேர் சும்மா ஒரு சின்னதாக அடிபட்டு செராய்ப்பு காயம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம், ஆனால் அப்படி அடிபடும் போது கீழே நம்மளுடைய வயிற்று பகுதி படுது, இல்லை நெஞ்சு பகுதி படுது, இல்லை மண்டை போய் லைட்டாக கீழே படுது, அப்படி இருந்தாலுமே ஃபோர்ஸாக போய் படும் போது நம்ம கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அப்படியே ஸ்லோவாக ரத்த கசிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவன் மண்டையில் அடிபட்டு மூளையில் ரத்த கசிவு இருக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன கசிவாக அதை ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது, சுயநினைவு இருந்திருக்கும், வேறு எதுவும் காதுலேருந்து ரத்தம் மூக்குலேருந்து எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். பட் அப்படி கொஞ்சம் அப்படியே நினை போக போக அந்த கசிவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதனால் ப்ரெஷர் அதிகமாக

0: நினைவு போக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வயிற்று பகுதியிலோ இல்லை நெஞ்சு பகுதியிலோ அடிபட்டு அதனால ரத்த கசிவு ஆயிருக்கு அப்படின்னா அது ஸ்லோவாக ரத்த கசிவு போக போக, அப்போ ஆரம்பத்தில் பிபிலாம் நல்லா இருக்கிற வரைக்கும் பேஷண்ட் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கசிவு அதிகமாக அதிகமாக பிபி ட்ராப் ஆகி நினைவெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டர் இல்லை கொஞ்சம் ஒரு அடிப்படுது, நம்ம வயிறு நெஞ்செலாம் அடிப்படுது, மண்டை போய் படுதுனாலே பெட்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே நார்மலாக இருக்குன்னு நினைப்போம், பட் அவங்க ஏதாவது ஒரு மாத்திரை எடுப்பாங்க. இப்போ சில வயதான முதியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக மாத்திரை எடுப்பாங்க, இந்த நெஞ்சு வலிக்காக எடுத்திருப்பாங்க, இல்லை மற்ற நிறையா பிரச்சனைகளுக்காக ரத்த அந்த ரத்தம் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மருந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்க சின்னதாக அடிப்பட்டால் கூடமே உள்ளே பெரிய ரத்த கசிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த மாத்திரை ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல். ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுக்காமல் ஒரு தடவை போயவே. இப்போ இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேனில் எக்ஸ்ட்ரா எடுக்கணுமா இல்லையான்னு பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அதனால ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டர் அந்த மாதிரி.
1: எந்த விதமாக வந்து நம்ம டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது எப்படி விழுந்தோம், என்ன மாதிரி ஃபோர்ஸ்ல விழுந்தோன்றது சொல்றது ரொம்ப முக்கியம்.
0: அது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் நாங்கள் கேட்கும் போது கூட போனவங்களுக்கு என்ன அடிபட்டதுன்னு நாங்கள் கேட்போம். இப்போ வரவங்க வந்து நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்களோ இல்லை பின்னாடி உட்காந்தவங்க வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படி சொன்னானே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு பலமான ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னு இருக்கும்போது இவங்க நல்லா பேசினாலுமே அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேர் கொடுப்போம். ஏன்னா கூட இருந்தவங்க அப்படி அடிபட்டிருக்குனாலே அப்போ ஆக்சிடென்ட் ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபோர்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்ன்ற மாதிரி நாங்கள் வில் பி கன்சிடரிங்.
1: புரியுது டாக்டர். ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற அப்போது ஸ்ட்ரீட் அங்கே ஏற்படுற ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு.
0: நம்ம இப்போ எப்படி வந்து அடிபட்ட இடத்துல அந்த மக்களுடைய வாட் எவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டாக எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் காசு காசு பண்ணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆம்புலன்ஸில் சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லையா, அதாவது முதுகு தண்டு அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது, அது வந்து ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி வெளியில் மக்கள் ரொட்டீன் மக்கள் பார்க்கும் போதுனாலும் சரி அது ரொம்ப முக்கியம். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முதுகு தண்டு அடிபடுறதால நம்ம ஒழுங்காக பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலைன்னா அதுவே பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும். ஸோ அதனால தான் நம்ம மக்கள் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி இல்லை ஆம்புலன்ஸில் இருக்கவங்க ஹேண்டில் பண்ணாலுமே அந்த நேராக இருக்கணும், அதாவது நம்மளுடைய கழுத்தெலும்பும் முதுகெலும்பும் மொத்தமாகவே நேர்கோட்டில் இருக்கணும். ஒருவேளை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், பேஷண்ட்டை தூக்குறோம் இல்லை ஆம்புலன்ஸில் வைக்கிறோம், ஆம்புலன்ஸில் இருக்கவங்க ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுறாங்கனாலுமே தூக்கும் போது இப்போ ஒரு கீழே நீங்கள் அந்த ஸ்பைன் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு பலகன்னு சொல்லுவாங்க, ஒரு அதாவது ஒரு ஹார்டான ஒரு சர்ஃபேஸ் பலகை இருக்கும், அதில் பேஷண்ட்டை கேர்ஃபுல்லாக வச்சு அந்த பலகையிலேயே ஷிஃப்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ தட் ஒரு ஒரு தடவையும் நம்ம இப்போ இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணுவோம், திருப்பி ஆம்புலன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணுவோம், அப்போ ஒரு ஒரு தடவை நீங்கள் தூக்கும் போதும் கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தூக்கினாலுமே முதுகு தண்டு வளையும்,
1: கண்டிப்பாக
0: கழுத்து கண்டிப்பாக வளையும். அப்போ ஆகும்போது ஆல்ரெடி ஆன ஃப்ராக்சர் வந்து இன்னும் வர்சன் ஆகி பேஷண்ட்டுக்கு அதிகமான ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ ஒரே தடவை கரெக்டாக மூணு நாலு பேர் நம்மளுடைய கழுத்தெலும்பும் மற்ற முதுகெலும்பும் நேர்கோட்டில் வச்சு கேர்ஃபுல்லாக அவங்கள அந்த பலகையில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பலகையை வச்சு எல்லா இடத்துலையும் ஷிஃப்ட், அதாவது ஆம்புலன்ஸ் இருந்தால் அதில் ஸ்பைன் போர்டு இருக்கும் இல்லை நமக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹார்டான பலகை மாதிரி எது கிடைக்குதோ அதில் வச்சு ஷிஃப்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதே திங்ஸ் தான் நம்மளுடைய ஆம்புலன்ஸ்லையும் அவங்க பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட அந்த ஷிஃப்டிங்கில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கணும். இன்னொன்று நம்ம ரத்தப்போக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா நம்ம கம்ப்ரஷன் கொடுத்துருப்போம், அதே விதம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னொன்று போன ரத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பிளட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வந்து இனிஷியலாக அந்த ஐவி ஃப்ளூவிட் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நரம்பூசி போட்டு அதில் அந்த திரவமாக நம்ம ஏற்றுறது இல்லையா, அந்த குளுக்கோஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த திரவமாக நம்ம ஏற்றுறது, அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏன்னா பிளட்டெலாம் நம்ம ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியாது, ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்புறம் தான் நம்ம இழந்த பிளட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க அந்த ஐவி ஃப்ளூவிட் போட்டு பேஷண்ட் வந்து அந்த ஒரு ஓரளவுக்கு அந்த பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து எடுப்பாங்க. இது இல்லாமல் கழுத்தெலும்பு கேர்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ரத்த கசிவு அதிகமாக இருந்தால் அதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணி இது பண்ணணுன்ற மாதிரியான பேசிக் ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கமர்ஷியல் பிரேக்.
2: மின்தடை பிரச்சனையா தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-112. மின்துறை புதுச்சேரி. என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டர் ஸ்டெல்லாக இருமம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
3: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு,

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு த ஹலோ டாக்டர் ஷோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த எமர்ஜென்சி மெடிசன் மற்றும் ட்ராமா துறையை சேர்ந்த உதவி பேராசிரியர் டாக்டர் அஸ்வின் கே அவர்கள் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து அவங்களோட எமர்ஜென்சியில் ட்ராமா எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுன்றதை பற்றி விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க டாக்டர், அவங்ககிட்ட பேசலாம்.
2: கண்டிப்பா.
1: வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: அஸ்வின் டாக்டர், ரெண்டு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி வந்து, ஒருத்தருக்கு மயக்கம் வந்துருது, திடீர்னு அவங்க மயக்கி விழுந்துறாங்க அப்படின்னா மக்கள் பொதுவாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? மயங்கி விழுந்தவங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்து அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுக்கணும்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, சிலர் எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல இந்த ஃபிட்ஸ் மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரும், நமக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, பட் அவங்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அவங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான எமர்ஜென்சி கேசஸ்ல அந்த பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா? சிலர் வந்து அந்த கூர்மையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு சில கையெல்லாம் கூட
2: கிழிச்சுக்கிறாங்க.
3: அந்த நாக்கு வந்து ஒரு சிலர் கடிப்பாங்க, அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணறது? ஏன்னா நாக்கே கூட துண்டுப்பட்டு
2: வருவாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாய் வழியா எதுவுமே கொடுக்காம இருக்கிறதா நல்லது. அப்புறம் மயங்கி போனவங்க இதய நிக்கிறதால கூட மயங்கி போயிருக்கலாம். ஸோ அதனால அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையான்றது பார்க்கணும். ஒருவேளை மூச்சு விடாம இருக்காங்க, மயங்கி விழுந்துட்டு மூச்சு விடாம இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு CPR பண்ண வேண்டுமான்றது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி CPR பண்ணணும். இல்லை அவங்களுக்கு மூச்சுலாம் விடுறாங்க, நல்லா தான் விடுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஒன்று வாய் வழியா எதுவும் கொடுக்காம இருக்கணும். அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அஃப்கோர்ஸ் அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கணும். பட் அவங்கள வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா சுத்தமாக மயங்கி இருக்கும் போது அதனால் அவங்க மூச்சு திணறலோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வராமல் இருக்கிறதுக்காக அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறது நல்ல விஷயம். நம்ம அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து ஒரு பக்கமாக, ஒரு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி முக்கியமாக வந்து ஒரு பக்கவாட்டில் படுக்க வச்சு அவங்கள பிடிச்சிக்கிட்டாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் இருக்காது, அவங்களே மோஸ்ட்லி நினைவு வந்துடும். இல்லை மீதி விஷயங்களை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். சில பேர் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து சுகர் கம்மியாக இருக்கும் அதனால் மயங்கி விழுந்துட்டாங்க சொல்லிட்டு சுத்தமாக மயக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாய் வழியாக குளுக்கோஸ் ஊற்றுவாங்க. ஸோ அது என்ன ஆகுனா அதனாலே அவங்களுக்கு புறையேறி நுரையீரலில் போயிட்டு ரொம்ப அதிக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மெயினாக பார்த்தாலே முக்கால்வாசி நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன அந்த வலிப்பு, இது விபத்துலேயுமே வந்து சில பேருக்கு மூளையில் ரத்த கசிவு ஆகிறதால வலிப்பு வரலாம். இல்லை வேறு யாராவது நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது அவங்க ரொட்டீனாக நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வலிப்பாயிருப்பாங்க. அதில் ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது என்னென்னா நம்ம காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அந்த கையில் வந்து இரும்பு கொடுக்கணும், இல்லை கொத்து கொடுக்கணும், சில பேர் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம வலிப்பு வந்து முக்கால்வாசி நேரம், அது 90% மேலே இருக்க வலிப்பு வந்து அதுவே தானாக ஒரு நிமிஷத்துலேயோ இல்லை 2 நிமிஷத்துலேயோ நின்றுடும். அந்த நிற்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணுன்றதான் முக்கியம். நம்ம போய் அதை நிறுத்துறதுக்கு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். அந்த வலிப்பு வரும்போது இவங்களுக்கு சுற்றி இருக்க சுற்றி வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா வலிப்பு வரும்போது அந்த ஷார்ப் ஆப்ஜெக்டில் பட்டு இவங்களுக்கு இன்னும் ரத்த கசிவோ இல்லை வேறு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி அன்சேஃப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, அப்போ வலிப்பு வரும்போது அந்த கண்ணாடி அந்த ஆடரத்தில் கண்ணாடி உடஞ்சி அதனால்

0: உங்களுக்கு வந்து கண்ணிலையோ இல்லை கண்ணை சுற்றியோ இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான அன்சேஃப் திங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லை பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும் அதில் போய் இடிச்சுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு ஹைட்டான இடத்துல இருக்கலாம் அதுலேருந்து கீழே விட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி திங்ஸை நம்ம ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுறது முக்கியம். இன்னொன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள ஒரு பக்கமாக பக்கவாட்டில் படுக்க வச்சாலே போதும். அவங்கள ரொம்ப அப்படி இறுக்கி பிடிச்சி அவங்க சுத்தமாக அவங்கள கம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது, அது இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆக்கும். அதே மாதிரி அவங்க நாக்கு கடிப்பாங்க தான், அது வந்து வலிப்பில் வந்து நாக்கை கடிக்கிறது ஒரு காமனான திங். நம்ம நாக்கை கடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்கை பிடிச்சி இழுத்துவாங்க, இல்லைனா ஒரு துணியை எடுத்து வாய்க்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த துணியை நம்ம வைக்கிறதாலேயே அவங்களுடைய மூச்சுக்குழாய் அடைப்பாகி அதனாலவே உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நம்ம கையை பிடிச்சி இழுக்கும் போதுமே அதனால் பிரச்சனைகள் வரலாம். ஸோ நம்ம அந்த டைமில் என்ன செய்யணும்னா, அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வச்சாலே போதும். ஏன்னா அந்த நாக்கை கடிக்கிறதால வர ரத்தம் வெளியில் வருதுன்னா அந்த ரத்தம் வந்து புறையேறி அவங்களுக்கு வந்து நுரையீரலில் போயிட்டு அதனால் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு யாராவது வலிப்பு வந்தால் பதட்டப்படாமல் அவங்கள ஒரு பக்கம் ஒரு கழிச்சிட்டு சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அதை நவுத்தி வச்சுட்டு அவங்கள ஜஸ்ட்டு பக்கத்துலேருந்து செக்யூர் பண்ணாலே போதும். நாக்கை நம்ம இழுக்கிறதோ இல்லை அந்த இதெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம். அதை இந்த மாதிரி செய்கிறதால தான் நமக்கு அதிக பிரச்சனைகளே வருது. ஜஸ்ட் அவங்கள ஃப்ரீயாக ஒரு கழிச்சு கொஞ்சம் காத்தோட்டமாக நீங்கள் ஒரு கழிச்சு அவங்க அந்த டைமில் குப்புறப்படுத்துறாமல் நம்ம லைட்டாக மைல்டாக மட்டும் ஹோல்ட் பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த வலிப்பு பிரச்சனை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அவங்க நேருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காலர் வராங்க, அவங்ககிட்ட பேசிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் டெலிவர்
0: சொல்றீங்க. எதுவும் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் அவங்க என்னென்னா, நம்ம இப்போ நீர் இருக்கிற, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதாவது ஸ்விம்மிங் பண்ணுறாங்க இல்லை பாண்டில் ஏதாவது குளத்தில் அந்த மாதிரி போகும்போது வலிப்பு வருது அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை
2: அப்படிதான் சார், அப்போ குளிக்க போகல, இந்த மாதிரி 2-3 பேர் அதேமாரியே அந்த தண்ணியில தான் ஒருத்தவங்க வந்து 3 பேர் இறந்துருக்காங்க.
0: புரியுது.
2: அந்த தண்ணிக்கும் அதுக்கும் ஏதோ இருக்கும்.
0: இல்லை, அது அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி லிங்க் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இவங்க தண்ணியில் இருக்கும் போது வலிப்பு வந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து அவங்க இறந்துறதுக்கு அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வெளியில இருக்கும் போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, புறையறாமல் தடுக்கிறதுக்கு ஒரு பக்கமாக ஒரு கழிச்சு படுக்க வைக்கலாம், இந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே நம்ம தண்ணியில் பண்ண முடியாது. இன்னொன்று, அவங்க அந்த நினைவை இழக்கிறாங்க இல்லையா நம்ம வலிப்பு வரும்போது, அந்த டைமில் தண்ணி அதிகமாக நுரையீரலுக்குள்ளே போயிடும். அதனால் ஏன் வந்து தண்ணியில் இருக்கும் போது வலிப்பு வரவங்க அதிகமாக இறக்குறாங்க அப்படின்றது வேணா ரிலேஷன் பண்ணலாம் நம்ம. ஏன்னா தண்ணியில் இருக்கும் போது வலிப்பு வந்துச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன எந்த ப்ரிகாஷன்ஸுமே நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்குள்ளே அவங்க வேகமாக அந்த நீர் வந்து நுரையீரலுக்குள்ளே போயிட்டு அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகி அவங்க இறந்துடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்க உள்ளே இப்போ தம் கட்டி உள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் இருக்கவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்க. இது அதுதான் நம்ம பண்ணுற எப்பயுமே வந்து ஒரு வலிப்பு வரக்கூடிய ஆளுங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் முன்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரி வலிப்பு பிரச்சனைலாம் இருந்திருக்கவங்க வந்து குளத்துலேயோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக யாராவது வெளியிலேருந்து சூப்பர்விஷனில் இருந்தால் மட்டும்தான் பெட்டர். இல்லைனா நமக்கு அவங்களுக்கு வலிப்பு வரதை வந்து நம்ம ரொம்ப நேரம் கழித்து தான் கண்டுபிடிப்போம், அதுக்குள்ளே நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியாத அளவு சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் யாராவது கூட எப்பயுமே அவங்க இருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி நேரத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி தண்ணி கூட நம்ம ரிலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தண்ணியில் இருக்கும் போது வலிப்பு வந்தால் டேஞ்சர் ரொம்ப அதிகம்.
2: ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றி மேடம். டாக்டர், இப்போ வந்து இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ நான் எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க இல்லை சீட் பெல்ட்லாம் வந்து போட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதை கழட்டும் போது ஏதாவது வந்து மேனுவலாக ஏதாவது இது ஸ்டெப் இருக்கா?
0: ஆமாம், ஆக்சுவலாக அது இருக்குது முக்கியம். ஏன்னா முக்கியமாக ஹெல்மெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நம்ம நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த கழுத்து முதுகு தண்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, நம்ம ஹெல்மெட்டு கழட்டும் போது கண்டிப்பாக அந்த கழுத்து முதுகு தண்டு வந்து ஆடும்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம வந்து சரி அந்த ஹெல்மெட் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணால் அதில் அதனாலேயே வந்து அவங்களுக்கு அடி அதிகமாக படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஹெல்மெட் வந்து வேற வழி இல்லை ரிமூவ் பண்ணி அவனை, ஃபார் எக்ஸாம்பிள் மூச்சு இல்லை சிபிஆர் பண்ணுறீங்க, ஒரு வேற சுவாசம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஹெல்மெட் ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெட்டர் அந்த ஹெல்மெட்டோடைய முன்னாடி இருக்க கார்டை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் ஏர் ஓட்டமாக இருக்க மட்டும், வேறு யாராவது இந்த மாதிரி ட்ரெயின்டு பீப்புள் அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணால் பெட்டர். வேறு வழியில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லையா கழுத்து வந்து ஆடாமல் இருக்கணும், ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கழுத்து பகுதியை ஒருத்தவங்க

0: ரெண்டு கையை வச்சு அணைச்சி கழுத்து பகுதி மட்டும் அணைச்சி ஹெல்மெட் ரிமூவ் பண்ணும் போது அந்த கழுத்து ஆடாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ அட்லீஸ்ட் ரெண்டு பேர் நமக்கு தேவை ஹெல்மெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஒரு ஆளால் ரிமூவ் பண்ணக்கூடாது, ஒரு ஆள் அந்த கழுத்து பகுதியை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இன்னொன்று ஆள் மட்டும்தான் கிளியர் கட்டாக அந்த நம்ம ரெண்டு சைட்லையும் அதை கொஞ்சம் விரிவாக்கிட்டு மேலே கீழே அந்த ஜிக்ஸாக் மோஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏன்னா அந்த மாதிரி ஜிக்ஸாக் பண்ணும் போது அவங்களுடைய மூக்கை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு முன்பக்கமாக ஜிக்ஸாக் பண்ணும் போது அவங்க மூக்கை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பின்மண்டை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் பெருசா இருக்கும். சோ அப்ப பின் பக்கமா அந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த பின் பக்கம் இத இப்ப ஏனா இதுல எங்கயாவது நடுவுல மாட்டினாலும் கண்டிப்பா கழுத்து அதனால ஆடும். நீங்க மாட்டி கொஞ்சம் இழுக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்களே, கண்டிப்பா கழுத்துல மூவ்மெண்ட் அதிகமாகும். சோ ப்ராப்ளம் அதிகமாகும். சோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணாம இருக்கிறது நல்லது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லை பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு ஆள் ப்ராப்பரா கழுத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹெல்மெட்டை கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்றது பெட்டர்.
1: ஒரு மினிமம் லெவல்ல ஒரு டைட்னஸ்,
0: ஆமா கழுத்தை வந்து ஒரு அதாவது கழுத்தை வந்து முன் கழுத்தை வச்சு டைட்டா பிடிச்சி சுவாசம் போகாத மாதிரி ஆக்கிடக்கூடாது. சைடு கழுத்தோடைய சைட்லையும் பின் சைட்லையும் கொஞ்சம் அதாவது எப்படின்னா அந்த கழுத்து ஆடாத மாதிரி, நான் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்றோம் ஒருத்தவங்கன்னா அந்த கழுத்து ஆடாத மாதிரி ஒருத்தவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்காக முன் கழுத்தை ரொம்ப டைட்டா பிடிச்சி மூச்சு புழாத மாதிரி பண்ணக்கூடாது, சைட்ல மட்டும் ஹோல்ட் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணா போதும்.
1: ஓகே டாக்டர். இன்னொரு காலர் வராங்க உங்ககிட்ட. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க நேரில் நிகழ்ச்சியில இருக்கீங்க,
0: ஒருத்தவங்க வந்து திடீர்னு அதாவது அடிபட்டதுன்னு கிடையாது, யாராவது ஒருத்தவங்க நினைவு இல்லாம கீழே விழுந்துடுறாங்க அவங்க மூச்சு விடுறாங்களா நம்ம பாக்கணும். சப்போஸ் மூச்சே விடல அப்படின்னா மோஸ்ட்லி இதயம் வந்து நின்று இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம இந்த சிபிஆர்ன்றது என்னன்னா கரெக்டா நம்ம அந்த நடு நெஞ்சில கையை வச்சு அமுக்குவாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம அந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம அதாவது செயற்கை சுவாசம், அதாவது நம்ம செயற்கை சுவாசம்ன்றது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வென்டிலேட்டர்ல வைக்கிறதோ இல்ல பண்றது செயற்கை சுவாசம் ஒன்னு இருக்கு. நம்மளும் வந்து வாயோட வாயை வச்சு நம்ம செயற்கை சுவாசம் கொடுப்போம், அதுவும் இருக்கு. ஆனா அது அதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களுடைய நெஞ்சு பகுதியில கையை வச்சு ப்ராப்பராக, அதாவது நடு நெஞ்சில், நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு இல்லாமல் அவங்க நெஞ்சு பகுதியில் நடு நெஞ்சில் அந்த நடு எலும்பு இருக்கும் இல்லையா நம்ம ஹார்டான எலும்பு, அந்த எலும்பு பகுதியில் நம்ம கையை வந்து வச்சு அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணனா உள்ளே இருக்கிற ஹார்ட்டு நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் அந்த ஹார்ட் வந்து உள்ளே அதுவே தானாக துடிக்காமல் நம்ம கொடுக்குற ப்ரெஷரால் அந்த ஹார்ட் அமுங்கும். ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். அது கூட சேர்த்து நம்ம
2: சொல்லுங்களா
0: குத்தணும்னு அவசியம் இல்லை. கை நம்ம ரெண்டு கை இருக்குன்னா அந்த ஒரு கையை வந்து ஃபிளாட்டா வச்சு இன்னொன்று கையை அது கூட இன்டர்லாக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் அமுக்குனாலே போதும், குத்தணும்னு அவசியம் இல்லை. அமுக்கணும், அது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு உள்ள போற மாதிரி நம்ம அமுக்குனா போதும், அமுக்கி வெளியெடுக்கணும் அமுக்கி வெளியெடுக்கணும் அந்த மாதிரி. கூட அது நீங்க சொல்ற மாதிரி அந்த சுவாசம் அடிஷனலா கொடுத்தா கொடுக்கலாம், பட் யாருனே தெரியாதவங்க கிட்ட சில டைம்ல அதை கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய ரொம்ப தெரிஞ்சவங்க உங்களோட கூட இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க இந்த 30 தடவை அமைக்கிட்டு 2 தடவை சுவாசம் கொடுக்கணும், திருப்பி 30 தடவை அமைக்கிட்டு 2 தடவை சுவாசம் கொடுக்கணும், 30 தடவை அமைக்கிட்டு 2 தடவை சுவாசம் கொடுக்கணும், அந்த மாதிரி செய்யணும். பட் ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஆளா இருந்தா சுவாசம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, பட் அந்த நெஞ்சில அமுக்கிறது மட்டும் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 100 to 120 தடவையாவது நம்ம அமுக்கணும், அந்த மாதிரி ஒரு ரேட்ல நம்ம பண்ணணும்.
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி சார்.
1: நன்றி சார். கரெக்டாக தொடர்ந்து பேசலாம், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்அப்.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே, அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூர்யகர்.
1: வெல்கம் பேக் டு தி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மளுடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எமர்ஜென்சி மெடிசன் மற்றும் ட்ராமா துறையை சேர்ந்த உதவி பேராசிரியர் டாக்டர் அஸ்வின் அவர்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்மளோட சந்தேகங்களை கேட்டுட்ருக்கோம். டாக்டர், அதிக இரத்தப்போக்கு இருந்தால் பொதுமக்கள் என்ன செய்யலாம் டாக்டர்?
0: இப்போ அதிக ரத்த ஏன்னா ஆப்வியஸ்லி ஆக்சிடென்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு ரொம்ப காமனான விஷயம் வந்து அதிகமாக ரத்தப்போக்கு போகிறது தான் நம்ம காமனாக பார்ப்போம். அதில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு க்ளீனான துணியை வச்சு அந்த ரத்தப்போக்கம் வர இடத்துல நல்லா ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறது தான். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே 90% மேலே இருக்க ரத்தப்போக்கு தானாகவே நின்றுடும்.

0: ஸோ அது முதல்ல முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுலேயும் நமக்கு வந்து ரத்தம் நிற்கலை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரத்தப்போக்கு வர இடத்துக்கு கொஞ்சம் மேலே ஒரு டைட்டான துணியை வச்சு வேணால் கட்டலாம். ஸோ தட் அந்த இடத்துக்கு ரத்தம் வந்து போகாமல் இருக்கும். ஸோ ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகலாம். பட் அதை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் அதை கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரத்தப்போக்கு போகிற இடத்த மட்டும் தவிர்த்து மற்ற இடத்துக்கும் ரத்தம் ஓட்டம் போகாமல் போயிடும். அதனால் பெரிய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு வெறும்னே டிரெக்ட் கம்ப்ரெஷன், நேராக துணியை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறது தான் பெட்டர். அதில் கண்ட்ரோல் ஆகலை, நீங்கள் கண்டினியூஸாக பண்ணியும் கண்ட்ரோல் ஆகலாம் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஹேண்ட் ஓவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க இல்லை வேறு ஒருத்தவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, நான் இத்தனை மணிக்கு இதை கட்டினேன் அப்படின்னு தெளிவாக சொல்லணும். ஏன்னா ரொம்ப நேரம் கட்டி இருக்காம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை கொஞ்சம் லூசன் பண்ணி ரத்த ஓட்டத்தை திருப்பி வர வச்சுட்டு அப்புறம் திருப்பி கட்டுறது பெட்டர். ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கட்டினேன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டினேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது அந்த டாக்டர் வந்து எப்போ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டைரக்ட் கம்ப்ரெஷன், அடுத்து வேறு வழி இல்லைன்னா இதை டோனிக்கேன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இதை வச்சு கட்டிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சில பேர் கத்தி குத்து ஆகிருக்கும், சில பேர் கத்தி குத்திருப்பாங்க அதனால் ரத்தம் வந்துட்டு இருக்கும், கத்தி உள்ளே இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து குத்தி இருக்கும், கண்ணாடியோ ஏதோ ஒன்று குத்திருக்கும். நம்ம என்ன நம்மளுடைய நேச்சுரல் டெண்டன்சினா அதை போய் ரிமூவ் பண்ண தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா உள்ள கத்தி இருக்குது, அப்போ அது ரொம்ப டேஞ்சர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கத்தியை வந்து ரிமூவ் பண்ண தான் நினைப்போம். ஆனால் தயவுசெய்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. அதை ஹாஸ்பிட்டலில் பொறுமையாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கத்தி குத்தி இருக்கும் போதே அந்த உள்ளே வர ப்ளீடிங்கை சில டைமில் அந்த கத்தி ப்ரெஸ் ஆகிருக்கிறதாலேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை ரிமூவ் பண்ணும் போது இன்னும் அதிகமாக அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கசிவு வந்து அதிகமாக, கத்தின்னு இல்லை எந்த ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் குத்தி இருந்ததுன்னா அதை நீங்கள் வெளியில் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். அதை ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுமையாக தேவில் கேர்ஃபுல்லி ரிமூவ்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் வந்திருக்காங்க.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: டாக்டர் ஷோ அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஷோ எல்லாம் கேட்டு எங்க ஹஸ்பண்டுக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அந்த திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சார்.
0: அப்போ
2: வந்து அந்த நெஞ்சில நீங்க சொன்ன மாதிரி கையை வச்சு புஷ் பண்ணி புஷ் பண்ணி கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டா வந்துடுது, உயிர் வந்துடுது. சுவாசமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் போது. ஆனா இப்ப கடைசியா ஒரு தடவை அவரு ஒரு 90 வயசுக்கு மேல அவரு
0: முதுமை 90 வயசுன்னும் போது சில பேர் வந்து நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளால காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடி இப்போ ஒரு எங்கா இருக்கவங்களோட பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை விட கொஞ்சம் வயது அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து பாடியோடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ அதனால சில டைம்ல நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அவங்களுடைய உயிர் வந்து அது, அதாவது அவங்களுடைய உடம்பு வந்து அதுக்காக ஒத்துழைக்காம வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். இப்போ நீங்க அவங்க விழுந்தாங்கன்றது வந்து என்னன்னா, சில பேர் என்னன்னா வழுக்கி விழுந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று நிறைய பேர் வந்து மயங்கி கூட விழுந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை பார்க்காத வரைக்கும் நம்மளால தெரியாது மயங்கி விழுந்தாங்களா இல்லை வழுக்கி விழுந்தாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அப்போ இந்த மயங்கி விழும் போது ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட சில டைமில் வயது முதுமையானவங்களுக்கு நெஞ்சு வலி மாதிரி இல்லாமல் வெறும் மயக்கமாக கூட வரலாம். ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இல்லை மூளையில் வந்து ரத்த கசிவாயிருக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில டைமில் அவங்க உடம்பு வந்து, இப்போ இதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்ததெல்லாம் ஒரு சாதா காரணமாக இருந்திருக்கலாம், இந்த தடவை மயங்கி விழும்போது அது ஒரு ஹார்ட் அட்டாக்காகவோ இல்லை மூளையில் வந்து ஒரு பெரிய ரத்த கசிவாகவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வழுக்கி விழுந்திருந்தா கூடமே வழுக்கி விழும்போது மண்டையோ இல்லை ஏதாவது ஒரு பகுதி கீழே போய் படும்போது வயதானவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ரத்த கசிவு அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன, இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி வழுக்கி விழுந்திருந்தோம்னா நமக்கு பெருசாக அடிபட்டிருக்காது. பட் வயது அதிகமாக இருக்கவங்க வந்து வழுக்கி விழுந்திருக்கும் போது ஈஸியாக அந்த ரத்த கசிவு வந்து அதிகமாக ஆகும். மூளையில் வந்து மண்டை லைட்டாக தான் பட்டிருக்கும், அந்த மாதிரி இப்போ நமக்கு பட்டிருந்தா ஆயிருக்காது. ஆனால் வயதானவங்க வந்து லைட்டாக அந்த மண்டை கீழே பட்டாலுமே நமக்கு அதிகமாக ரத்த கசிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதனால் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் தான் காரணங்கள் எதனால் அவங்களை திருப்பி காப்பாற்ற முடியும்.
2: காயம் அடி எதுவுமே இல்லைங்க, நடிஞ்சாங்க.

0: புரியுது.
1: நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல.
0: ஏன்னா அவங்க வழுக்கி தான், அதாவது ஒரு ஜஸ்ட் நடந்திருக்கும் போது விழுந்திருக்காங்கன்னும் போது நமக்கு வெளியில பெருசா காயம் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம அதுதான் ப்ராப்ளம். இப்ப நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மூளையில கசிவு இருக்கணும்னா வெளியில அந்த அளவுக்கு ஒரு பெரிய காயம் நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த வயதானவங்க நான் சொல்ற மாதிரி அந்த மூளையில இருக்கிற சில ஃபேக்டர்ஸால கொஞ்சம் மூளை கொஞ்சம் சுருங்கி இருக்கும், அந்த மாதிரி ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா சாதாரணமா தான் மண்டை போய் இடிச்சிருக்கும், பட் அதனால பெருசா வெளியில அடியே தெரிஞ்சிருக்காது. ஆனா உள்ள வந்து அவங்களுக்கு வந்து ரத்த கசிவு வந்து அதிகமா ஆயிருந்து அதனால உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. அதுவே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் நம்ம அதை வந்து அது ஒரு பெரிய திங்கா நம்ம யோசிக்க முடியாது. பட் ஆனா கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ரிஸ்க் ஆண்களுக்கு இருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள். பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் வரும். அது நம்மளால பிரெடிக் பண்ண முடியாது.
1: இந்த மாதிரி நியூஸ் இந்த மாதிரி எல்லாம் டாக்டர் ஷோ எல்லாம் கேட்டு நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் எங்களுக்கும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அதனால ரொம்ப நல்ல நிகழ்ச்சிங்க சார். நீங்களும் நல்லா அருமையா சொல்லிட்டு இருக்கு.
0: நன்றி நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம். நன்றி.
2: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. டாக்டர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிடலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: மீண்டும் ஹலோ டாக்டர், நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. டாக்டர், ட்ரையேஜ் என்ற நடைமுறை அப்படின்னா என்ன டாக்டர்?
1: இது ட்ரையஜ்ன்ற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது மேபி அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சில இடத்துல கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும்போது ட்ரையாஜ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அது இப்போ எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக முன்னாடிலாம் எப்படின்னா எல்லோரும் நேராக ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை போகணுன்னே ஃபுல்லாக லைனில் நிற்பாங்க, க்யூவில். இப்போ அந்த ஓபிடியில் இருக்கும்போது அந்த மாதிரி க்யூவில் நின்று பார்க்க முடியும். பட் ஹாஸ்பிட்டலில் இருக்க அது எமர்ஜென்சி, அதாவது அவசர சிகிச்சையில் இருக்கும்போது நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு வந்து உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட், என்ன நம்ம அதிக டாக்டர்கள் என்ன பண்ணாலுமே நமக்கு வர, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 300-350 பேஷண்ட்டுக்கு மேலே மினிமம் நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எந்த பேஷண்ட், இப்போ சில பேர் வந்து நார்மலாக நடந்து வர மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு பெரிய வியாதி இருக்கும். சில பேர் ரொம்ப அதிகமாக வலியோடு வருவாங்க, ஆனால் பார்த்தா அது ஒரு சாதா வியாதியாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டான டிசைட் பண்ணி பிரிவுபடுத்தி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ட்ரீட் பண்ணுறதுக்கான இதுதான் ட்ரையாஜ். அது வந்து அது நம்ம கொஞ்சம், ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சியாக வரும் போது எல்லாருக்கும் வந்து இப்போ நமக்கு ஒரு வலி இருக்குது அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து எனக்கு வலி இருக்குது என்ன அவங்க முதல்ல பார்க்கல பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ண அந்த இது இருக்கும். இப்போ நம்ம ஓபிடி போகும்போது நம்ம க்யூவில் நிற்பாங்க இல்லையா, ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்தோம் அடுத்த டோக்கன் மூணாவது டோக்கன் பண்ணலாம். ஆனால் அவசர சிகிச்சையில் நம்ம அப்படி பண்ண முடியாது. சில பேருக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு லைட்டாக அடிபட்டிருக்கும், ஆனால் வலி கண்டிப்பாக இருக்கும் தான். ஆனால் இன்னொன்னொருத்தவங்க ரொம்ப அமைதியாக படுத்திருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு உடம்புக்குள்ளே பெரிய கசிவு இருக்கும். ஸோ அதை நாங்கள் சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிப்போம். சில பேர்லாம் வந்து நெஞ்சு வலியே இல்லாம ஹார்ட் அட்டாக்ல வருவாங்க. சோ அதெல்லாம் நாங்க வந்து அந்த ட்ரையாஜ் இடத்துல வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அவங்களுடைய பிபி இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்துட்டு அதுல வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தா இருக்கிறவங்கள வந்து ஒரு பகுதியில் ட்ரீட் பண்ணுவாங்க, உயிருக்கு கம்மி ஆபத்தா இருக்கவங்களுக்கு வேற பகுதியில் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிவைட் பண்றதா நம்ம ட்ரையாஜ். அது மேபி மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு வேளை பார்த்தாங்கன்னா அதுக்கான நெசசிட்டி என்னன்னு சொல்ல
0: வரேன். ஓகே டாக்டர், சூப்பர் டாக்டர். சிடி ஸ்கேன் எப்போ தேவைப்படும் டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு?
1: நம்ம முக்கியமா இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் மூளைக்கு வந்து சிடி எடுக்கிறது எப்பயுமே ஒரு விதிங்காக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் வருவாங்க, மண்டையில் அடிபட்டிருக்கும், ஒரு காயம் இருக்கும், தலையில் வந்து ஒரு வெட்டு காயம் இருக்கும், அதை வந்து தையல் போட்டுருவாங்க. எல்லாருக்கும் என்ன பதட்டம், யாராக இருந்தாலும் அந்த பதட்டம் இருக்கும். இப்போ நானே வந்து ஒரு பேஷண்ட்டாக வரேன்னா எனக்கு அந்த பதட்டம் இருக்கும்.

0: மண்டையில் அடிபட்டிருக்கு, ஒருவேளை உள்ள ரத்த கசிவு இருக்குமா, இல்லை எனக்கு என்னுடைய ஒரு சகோதரரோ இல்லை யாரையா கூட்டிட்டு போறேன்னா அவங்களுக்கு வந்து வெளியில் அடிபட்டிருக்கு அப்போ உள்ள ரத்த கசிவு இருக்குமோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கும் தான். பட் எல்லாருக்கும் நம்ம அந்த ஒரு சிடி ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எஸ்பெஷலி இந்த மூளைக்கு பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா சிடி ஸ்கேன் பண்ணுறதாலையும் நம்ம அந்த கதிர்வீச்சு இதெல்லாம் வந்து நம்ம போகுது, அதனாலையும் சில ப்ராப்ளம் வரும்போது உண்மையாலுமே தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்சர்வேஷன் வச்சு அதுக்கு தான் சில வார்னிங் சைன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுயநினைவு இல்லைனா நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் நேரம் நினைவு இல்லாமல் கடந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நினைவு வந்திருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சில நொடிகள்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா யாராக இருந்தாலும் அடிப்படும் போது ஒரு அந்த ஷாக் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பதட்டத்தில் ஒரு ஷாக்ல சில பேர் ஒரு சில நொடிகள் மட்டும் கொஞ்சம் நினைவு இல்லாமல் இருப்பாங்க. பட் அது கொஞ்சம் இன்னும் ப்ரொலாங்டாக இருக்குது, ரொம்ப நேரம் நினைவு இல்லாமல் இருந்தாங்க, இல்லை கண்டினியூஸாக வாந்தி வந்துட்டே இருக்குது, ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல, வாந்தி அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்காங்க, காதுலேருந்து ரத்தம் வருது, மூக்குலேருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரி இல்லை ஃபிட்ஸ் வந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நம்ம இமீடியட்டாக வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் சிடி ஸ்கேன் மூளைக்கு எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட ஆல்மோஸ்ட் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவாக நான் உங்ககிட்ட கேட்குறதுன்னா, ஒரு காமன் மேனுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கியமான ஒரு அவேர்னஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்?
0: நான் அதாவது ஒரு காமன் மேன், இப்போ நம்ம என்ன வந்து அடிபட்டுட்டு அப்புறம் பண்ணணும் இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதெல்லாம் புரியுது. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ப்ரீவென்ஷன், எந்த பிரச்சனை எந்த வியாதினாலும் ப்ரீவென்ஷன் தான் பெட்டர். நம்ம ஆக்சிடென்ட் அப்படின்றது ஆக்சிடென்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் சில விஷயங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி சில பேர் மொதல் இனிஷியல் நொடிகள்லேயே உயிர் போயிடும், அவங்களுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சில பேர் என்ன தான் நீங்கள் ட்ரீட் பண்ணி, இப்போ ஒரு ஃப்ராக்சர் வந்துருச்சு, நல்ல பெரிய ஃப்ராக்சர் காலில் இருந்ததுன்னா எவ்வளோ ட்ரீட் எவ்வளோ நம்ம பண்ணாலுமே அவங்க முன்ன அடிபடுறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால ஈக்குவலாக ஓட முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவென்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அதனால் லைக் சாலை விதிகளை ப்ராப்பராக பண்ணுறது, மது இருந்துட்டு ஓட்டாமல் இருக்கிறது, வண்டி ஓட்டாமல் இருக்கிறது, ஹெல்மெட் அணிகிறது, நம்ம சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான காமன் ப்ரிகாஷன்ஸை எடுத்தாலே அதுதான் முக்கியமான திங். அப்புறம் அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்கன்னா அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போகாமல், இல்லை ஜஸ்ட் கூட்டம் மட்டும் சேர்ந்து இல்லாமல், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு முதலுதவி, அந்த முதலுதவி நல்ல விஷயம் நல்லது பண்ணுறது இருக்குது, இன்னொன்று அதனால் கெடுதி பண்ணாமலும் இருக்கணும். ஸோ அந்த முதுகுத்தண்டு ரிலேட்டடாக சொன்ன விஷயங்கள் யோசிக்கலாம், இல்லை ரத்த கசிவு நிறுத்துறது, 108 கால் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு வேளை மூச்சு விடாமல் இருந்தாங்கன்னா சிபிஆர் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம முதலுதவி பண்ணாலே முக்கால்வாசி நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு அப்புறம் காப்பாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள்
1: நிலையத்தின் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி. நன்றி
1: நன்றி டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
4: மின்துறை புதுச்சேரி.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz மறுபொழி வரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர், டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 5:54 நொடிகள் ஆகிட்டு. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த அலையில விளையாட ரெடியா இருக்காங்கன்னு தெரியல, எந்த பீச்சில் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்பவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யாரு அந்த ஆர்ஜே எந்த பீச்சில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: நேர்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தோட அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜேனா இன்னைக்கு கடலூர் இருக்க சுந்தர் பீச்ல இருந்தா இந்த அடுத்த 1 hour போக போகுது. சோ அதாவது ஆர்ஜே புவி வந்து பயங்கரமா இன்டர்வெல்லாம் கொடுத்தாரு, எந்த அலையில விளையாட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கடலூர் சில்வர் பீச் தான் இருக்கேன். சோ வழக்கமா எப்படி இருக்கும் கடலூர் சில்வர் பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா கூட்டம் இருக்கும் அந்த வீக்கெண்ட் எல்லாம். சோ ஆனா அதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா எனக்கு இருக்கு. சோ ரொம்பவே அமைதியா இருக்கு, அங்கங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இன்னைக்கு பீச். கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப வெயில் எல்லாம் இல்லாம இப்ப ஈவினிங் பிரீஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு வெதரும். சோ இப்பயும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க, ஈவினிங் டைம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது இல்லையா. சோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க, கார் பைக் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் பேர் அப்படியே பிரீஸா வாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நெய்தல் பார்க் இருக்கும், சோ அங்கேயுமே கூட்டம் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கடலூர்ல இருக்க சில்வர் பீச் கொஞ்சம் டல்லுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டுல இருந்து நமக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னொரு சாங் உங்களுக்காக சூப்பரா ரீட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரெயின்போ 102.8 என்று பொங்கல் மனதோடு.

0: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
0: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
0: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: FM Rainbow புதுவை 102.8.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு,
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: நேரம் 5:09 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆர்ஜே ஜனா சில்வர் பீச்ல கலக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைபோர்டு செட் ஆயிட்டாரு. இப்போ போய் எத்தனை பேர் கிட்ட பேசுறாரு எல்லாம் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்போம். வாங்க.
8: நமக்குனே ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திசையில இருந்து வந்திருக்காரு. ஒருத்தவங்க கேட்டா திருச்சியில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாரு, ஒருத்தவருன்னா தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாரு, ஒருத்தர் திண்டிவனத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் இந்த 5 பேரும் இன்னைக்கு வருஷ போகாம கட்டடிச்சு சினிமாக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சோ ஓகேவா, இவங்க கிட்டதான் பண்ணான விஷயங்கள்லாம் பேச போறோம். அவங்க கடலூரை பத்தி என்ன சொல்ல போறாங்க, ஆக்சுவலா இந்த பீச்ச பத்தி என்ன சொல்ல போறாங்க, அவங்க பத்தி ஷேர் பண்றது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னா அவங்க பேரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சார்? அஸ்வின். நீங்க கடலூரா? ஓகே, கடலூர் தானா? நீங்க கடலூரா? நீங்க சார், உங்க பேர்? மகேந்திரன்.
9: நானும் கடலூர்.
8: நீங்க கடலூர். திருச்சின்னு சொன்னாங்களே. இல்ல, இப்போ சொல்லிட்டாங்க. நீங்க கால் பண்ண போன கேப்ல சொல்லிட்டாங்க திருச்சின்னு. பிடிக்குமா?
9: பீச்ன்றது பிடிக்கும் கண்டிப்பா. அதுவும் இல்லாம வந்து எங்க கடலூர் பீச்சை நான் தானே ப்ரமோட்
8: பண்ணியாவணும்.
9: வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்க ஊர் பீச்சை வந்து பாருங்க எப்படி இருக்கு. இந்த பீச்ல இருந்து ஸ்கேட்ச்ல இருந்து நான் பாத்திருக்கேன். இப்ப குரூப்ல வந்து நம்ம ரீசெண்டா தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பத்தி எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நம்ம
8: அதாவது மண்ணின் மைந்தரா வந்து கடலூரோட பெருமை எல்லாம் சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஆக மொத்தம் மத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஓகே, அதுவே பெரிய விஷயம். நமக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குல்ல, அந்த பீச், ராக் பீச், அங்கேயும் பாரடைஸ் பீச் நிறைய இருக்குல்ல, அங்கேயும் கூட்டு போயிருக்கீங்களா?
9: நம்ம பாண்டிச்சேரி பீச், கடலூர் பீச் எல்லாமே அட்டபடி,
8: அதாவது ஈஸியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரையும் கூட்டு வந்திருக்காரு.
9: இல்ல, போன வாரம் கூட தான் பீச்சில் போயிட்டு கடல்ல போயிட்டு குளிச்சோம்.
8: லாஸ்ட் வீக் கடலூர்ல வந்து இந்த கோடை விழா நடந்தது, அதெல்லாம் கலந்துக்கிட்டீங்களா?
9: இப்ப அதையும் தான் பேசிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து அவ்வளவு க்ரௌடு. ஆக்சுவலா நான் லேட்டா வந்தேன், நம்ம லோக்கல்ல இருக்கோண்டு லேட்டா வந்தேன். எனக்கு எப்படி வர்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 3/4 கிட்ட ஆயிடுச்சு.
8: பீச்சுக்கு வந்திருக்கீங்களே ரொம்ப நாளுக்கு வந்து, இப்ப லாஸ்ட் வீக் வந்தேன்னு சொன்னீங்க. அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து பீச் வந்து அந்த ஓடி பிடிச்சி விளையாடுறது, மணல்ல விழுந்து விளையாடுறதுலாம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம மெச்சூர் ஆயிட்டோம், ஒரு வந்து அடல்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. சோ அதனால இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்லாம் ஏதாவது யோசிப்பீங்களா? அதெல்லாம் கிடையாது, வந்தமா விளையாடும், என்ன வேணா விளையாடும் அப்படின்னு ஏதாவது திங்க் பண்ணிருக்கீங்களா?
9: சொன்னேன், போன வாரம் கூட கடலுக்கு போனோம் குளிக்கிறதுக்கு, போட்டு எடுத்துட்டு பசங்களோட கடலுக்கு போயிட்டு அங்க குளிச்சுட்டு தான் வந்தேன்.
8: ஆஹா, இவங்க எனக்கு தரமான சம்பவம் பண்றவங்க மாட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா
9: என்ஜாய்மெண்ட் தான்.
8: ஓகே, இருங்க, நம்ம ஓவர் 2 பஸ் திருச்சிக்காரங்க பேசிடலாம். திருச்சி, இப்ப நீங்க கடலூருக்கு வந்திருக்கீங்க இல்லையா, கடலூர் எப்படி இருக்கு, இல்ல பாண்டிச்சேரி எப்படி இருக்கு உங்களுக்கு?
9: ஆக்சுவலா என்னன்னா

0: பாண்டிச்சேரியில இருந்தாலும் சரி நம்ம இருக்கிறதுனால ஒர்க்கோட பிரஷர் கம்மி பண்றதுக்கும்
1: உங்களோட நேட்டிவ் வந்து திருச்சி சொல்றீங்க, சாரி தூத்துக்குடி சொல்றீங்க, இப்ப கடலூர் இருக்கீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றது உங்களுக்கு எப்படி சலிப்பா இருக்கா? இல்லங்க தடிக்கலன்னா கடலூர் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: இல்ல சம்டைம்ஸ் போயிட்டு வரும்போது சடனா வந்துடும், ஒரு ஷார்ட் லீவ்ல போனாதான் லேட்டா தெரியும், ஒரு த்ரீ டேஸ் லீவ் போனா கரெக்டா இருக்கும்.
1: சரி, உங்களுக்கு இது ஒரு சூப்பரான க்வெஸ்சன், உங்களுக்கு கடலூர் பிடிச்சிருக்கா தூத்துக்குடி பிடிச்சிருக்கா?
2: தான் பிடிக்கும், ஆனா கடலூர்லயே இப்ப கடல் அதான் பீச் கம்பேர் பண்ணும் போது நல்ல ஒரு இன்ஃபாலாம் டெவலப் பண்ணி நல்லா இருக்கு. தூத்துக்குடி பீச்சை கம்பேர் பண்ணாலும் கடலூர் பீச் நல்லா தான் இருக்கு.
1: கடலூர் நீங்க எங்கெல்லாம் வந்து போயிருக்கீங்க, என்ன ஸ்பாட்லாம் கவர் பண்ணிருக்கீங்க? அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பீச் கூட்டு போயிருப்பாங்க, இல்ல வேற எங்கேயாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேற எங்கெல்லாம் உங்களை கூட்டு போயிருக்காங்க?
2: நான் போனதுதான் இங்க படம் பாக்குறது ரெண்டு பேர் வந்திருக்கேன், அது போக மால் போயிருக்கேன், அதுக்கப்புறம் சுமர் பீச் இது ஒரு நாலாவது டைம் வரேன்.
1: அதாவது அதிகமா போகாம பீச்ல வந்து பொழுதுபோக்கு வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
2: ஆமா, இப்போ படத்துக்கு போயிட்டு இருந்தோம், பீச்ல வந்து
1: காத்து வாங்கிருக்கோம். காத்து வாங்க வந்திருக்காங்க. ஏதாவது கேம் இதெல்லாம் விளையாடணும் ஆசைங்க ரொம்ப நாளா, இந்த பீச் எல்லாம் வந்தா விளையாடணும்னு விளையாடுறது. நீங்க வந்து கடலுக்கு நீச்சல் போயிருக்கீங்க, போட்ல போயிருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மணல் பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஏதாவது தாட் வந்து இல்லடா விளையாடலாமா அப்படின்னு ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா? வாக்கிங் போனாலும் சரி எங்க போனாலும் சரி அந்த மொபைல கையில வச்சுக்கிட்டே அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இப்ப ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாலு பேர் கையிலயும் மொபைல் இல்ல இப்போதைக்கு, பேக்கெட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி பேசுறதுக்கான டைம் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் குடுக்கறாங்களா?
2: அது கொஞ்சம் கம்மி தான் ஒரு கும்பல
1: கலாச்சிட்டாங்க குரூப்ல.
2: இப்ப இருக்கிற இதுல வந்து ஒரு குரூப்பா வந்தாலுமே வந்து கும்பலா வந்து போன் எடுத்து கேம் விளையாடுறதுதான் இது பண்ணுவாங்க, ஆனா நாங்க அப்படி கிடையாது. வெளியே வந்தோம்னா கொஞ்சம் பேசுறதுக்கான
1: பேர் நினைக்கிறேன். சரி, ஓகே, இது வந்து ஒரு அலையோடு விளையாடுன்றது ஒரு ஃபன்னான கேம்ஸ். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஃபன்னான மொமெண்ட் ஏதாவது இருந்ததுல இந்த அஞ்சு பேர் நீங்க பாண்டிங்ல இருக்கும் போது கூட ஏதாவது இப்போ பண்ணது மறக்கவே முடியாதுங்க, இவனை நினைச்சாவே அந்த ஃபன் தான் காமெடி வரும் அப்படின்றத அதான் சொல்ல முடியுமா?
3: நிறைய இருக்கு, அது சும்மா விக்னேஷ் இருக்காரு. நம்மளுக்கு வந்து டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி, இவர் என்ன பண்ணுவாருன்னா வீக்லி ஒரு நாலு வாட்டி நல்லா கட்டு கட்டுவாரு. ஆனா எப்பயாவது நம்ம முக்கியமா நம்ம சாப்பிடணும் போறப்ப மட்டும்
1: கீழே
3: சுகர் இல்லாம கொடுங்க, சமோசால ஆயில் கொடுங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. ஆனா பின்னாடி போய் பாத்தீங்கன்னா அட்டை கட்சி பாத்திர பாத்தீங்கன்னா போய் போண்டாங்க.
1: ஒருத்தவங்க உங்களை பத்தி சொன்ன வேணா பரவாயில்ல, இங்க இருக்க இந்த ஆறு பேருக்கு அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
2: திருச்சிக்காரர்கிட்ட
1: இதெல்லாம் கேட்கும் போது எங்க இருந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, உங்ககிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்க இப்பதான் பீச்ல என்டர் ஆனாங்க, அதுக்கு முன்னாடி

கேப்டன் அவங்ககிட்ட இன்டர்வ் கொடுத்து பேச ஆரம்பிச்சேன். சோ இந்த டீம்கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த அஞ்சு பேர் கொண்ட குழு, அதே அப்பா அஞ்சு பேரு, சரி இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டேட்டோட இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: நேரம் 5:25, 8 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆர்ஜே ஜனா வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பீச்சில் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது 5 பேரை பிடிச்சி சூப்பராக ஃபன்ஃபுல்லாக பேசியிருந்தாரு. இன்னொரு நேரம் வந்து பிடிச்சி பேசுகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி ஜெனா இன்னைக்கு கலந்து இருக்க சில்வர் பீச்ல இருந்தா பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ சாங்க்கு முன்னாடி ஒரு 5 பேர் கொண்ட குழு கிட்ட பேசியிருந்தோம். சோ அவங்களும் ரொம்ப பண்ணான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தர் திண்டிவனம், ஒருத்தர் தூத்துக்குடி, ஒருத்தர் தஞ்சாவூர் அப்படின்னு நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. சாரி, தஞ்சாவூர் இல்ல, தூத்துக்குடி, அது பக்கத்துல வந்து திருச்சி, திருச்சிராப்பள்ளியில இருந்து வந்திருந்தாரு. அவர்கிட்ட பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து யார் நம்ம கிட்ட பேச போறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பா ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. சோ போட்டோஸ் தான் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வீச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம கடலூர் பத்தி என்ன சொல்றாங்க, பீச்சை பத்தி என்ன சொல்றாங்க, அவங்க அவங்களோட லைஃப்ல நடந்த 12 மொமெண்ட்ல நம்ம கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர்ப்பா?
2: சூர்யா.
1: சூர்யா, ஓகே. சூர்யா, நீங்க என்ன ஊர்? கடலூர்ல. எங்க?
2: ஓட்டி
1: பக்கத்துல. உங்க பேர்ப்பா? சஞ்சீவி. உங்க ஊரு?
2: தஞ்சாவூர்.
1: நீங்க? உங்க பேர் தனுஷ். ஓகே. உங்க ஊரு தஞ்சாவூர். அப்ப நீங்க 2 பேரும் ஒரு ஊரு. சரி, எப்படி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நீங்க?
2: காலேஜ்
1: மேட்ச். அப்ப யூசி என்ன படிச்சீங்க? இஎஸ்சி அக்ரி. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இப்ப நான் பிசினஸ்க்காக ட்ரை பண்ணேன். அப்பாவோட பிசினஸ் பண்ணேன்.
1: ஓகே. அப்பா பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? ஓகே, சூப்பர். ரைஸ் மில் ஓனர் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சூர்யா, நீங்க இப்ப என்ன என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அக்ரிகல்ச்சர் டு பேங்க் எக்ஸாம், எப்படி இந்த சேஞ்ச் ஓவர் நடந்தது? வாழ்த்துக்கள். அடுத்து ஓவர் டு 2 தஞ்சாவூர் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க பேசலாம். தஞ்சாவூர் டு கடலூர் யூஜிக்கு இங்க படிக்க வந்தீங்களா?
2: இல்ல இல்ல,
1: தஞ்சாவூர். நீங்க தான் கடலூர்ல இருந்து தஞ்சாவூர்? சூர்யா வந்து கடலூர்ல இருந்து தஞ்சாவூர் போய் படிச்சிருக்காரு. சோ அங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ அதே பாண்டிங் இப்பயும் உங்ககிட்ட இருக்கு. சார், இப்ப ஃபியூச்சர்ல எல்லாம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, தஞ்சாவூருக்கும் கடலூருக்கும் எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த வித்தியாசத்தை? அதாவது எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த ஊரு?
2: ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய தஞ்சாவூர்.
1: ஓகே ஓகே. சார், இப்ப வந்து பீச், கடலூரோட இந்த சில்வர் பீச் எப்படி இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எத்தனை டைம் வந்திருக்கீங்க? எத்தனை வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? கடலூர் கார் சூர்யா. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கூட்டு வந்தீங்களா அவங்களே?
2: இப்பதான்.
1: ஓகே ஓகே. ஓ, நீங்க இப்பதான் கூட்டு வந்திருக்கீங்க அவங்கள? ஓ, நீங்க அங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு இப்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்ப வந்திருக்கீங்க ஃப்ரீல? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி இதுதான். கடலூர்ல வேற எங்கெல்லாம் போனீங்க இன்னைக்கு? ஓகே ஓகே ஓகே.

0: ஓகே தியேட்டர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதாவது முக்கியமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கேப்ல அவங்க மூவி போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பீச் போனவங்க எல்லாரும் மூவிக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப பீச் வந்திருக்கீங்க இல்லையா, சின்ன வயசுல நம்ம விளையாடி இருப்போம், பீச் எல்லாம் சுத்தி விளையாடி இருப்போம். இப்ப வந்து டேம் தனுஷ் வந்து பார்க்க போதே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து ரெண்டு பேரும் கூட்டுட்டே வந்துட்டாரு கூடவே, இப்படி இல்ல சன்லைட் போகுது டைம் ஆகுமா அப்படின்னு எல்லாமே கேட்டு விசாரிச்சிருந்தாரு. போட்டோஸ் எவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
1: இல்ல போட்டோ எடுக்க பிடிக்காது,
0: எடுக்க முடியாது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா உங்களை மட்டும் தானே வளைச்சு வளைச்சு எடுத்தாங்க, அதனால
1: கேக்குறேன்.
0: எடுத்து கொடுத்தாங்க,
2: சூப்பரா போட்டுவாங்க.
0: பார்க்க முடியல ஆக்சுவலா வந்து தனுஷ வந்து ஒரு பக்கம் தனுஷ்ன்றாங்க, ஒரு பக்கம் சூர்யான்றாங்க, ஒரு பக்கம் சுசீவின்றாங்க, எனக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. யாராவது ஏதாவது பேர் அது ஃபுல்லா பிலிம் ஆக்டர் பேராவே வச்சிருக்காங்க, இந்த கேங் எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. சரி உங்க உங்க மூணு பேருக்கு ஏதாவது வந்து பாண்டிங் இருக்கும்போது ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங் பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா நம்ம குரூப்புக்கு? அந்த மாதிரி லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க, இப்பவும் லாஸ்ட் பென் ஸ்டூடெண்டாவே இருக்கீங்க.

0: ஒரு பக்கம் சூர்யான்றாங்க, ஒரு பக்கம் சுசீவின்றாங்க. எனக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. யாராவது அதே பேர் அது ஃபுல்லா பிலிம் ஆக்டர் பேராவே வச்சிருக்காங்க. இந்த கேங் எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. சரி, உங்க உங்க மூணு பேருக்கு ஏதாவது வந்து பாண்டிங் இருக்கும்போது ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங் பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா நம்ம குரூப்புக்கு? அந்த மாதிரி விளையாடுறது கபடி தவிர்த்து வேற என்ன கேம் பீச் ஆசைப்படுறீங்க? நான் சொல்றது இந்த மாதிரி அவுட்டோர்ல, அவுட்டோர்ல சொல்றேன். ஓடி புடிச்சு விளையாட வேண்டியதான் சொல்லிட்டாரு. சரி ஓகே, இப்ப இந்த மூணு பேர் படிக்கும் போது யூஜில வந்து யாரு ரொம்ப ஃபன்னான பர்சன்னா யாரு? எனக்கு தெரியாது, இல்ல நேர்லயும் தெரியாது. நீங்க மூணு பேரு தனுஷ் இருக்கீங்க, சூர்யா இருக்காரு, அடுத்து சிரஞ்சீவி இருக்காரு. இந்த மூணு பேரும் யாரு ஃபன்னான பர்சன்னா யாரு? சூப்பராடுவாரு. கடலூர்ல வேற எங்க ஊருக்கு போயிருக்கீங்க நீங்க? கடலூர்ல வேற எங்க எங்கெல்லாம் போனீங்க இன்னைக்கு? இல்ல ஏற்கனவே ஏதாவது வந்திருக்கும் போது
1: கடலூர்ல
0: பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கும் கடலூர் பீச்சுக்கும் உங்களுக்கு எது பெஸ்ட் சொன்னா எதை சொல்லுவீங்க?
1: கடலூர்
0: பீச் தான். பரவாயில்ல, அதாவது வெளியூர் வெளி மாவட்டத்துல இருந்து வந்து கம்பாரிசன் பண்ணி கடலூர் ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரா சொல்லியிருக்காங்க. சோ இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ அடுத்தது யாருக்கு நம்ம பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சாங்கெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரெயின்போ 102.8 ரூம் உங்கள் மனதோடு

0: அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஜே ஜனா ஸ்லோர் பீச்லேருந்து கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சூப்பராக வந்து ஃபன் பண்ணி அவங்க கதையை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நானும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்புறேன். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வாங்க.
2: எஸ், அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு கடந்து உள்ள சில்வர் பீச்ல தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ தாங்கெல்லாம் முன்னாடி நிறைய டீம் கிட்ட பேசணும், எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டீம் கிட்ட பேசியிருந்தோம். சோ அவங்கலாம் வந்து கடந்த பத்தியும் அவங்கள பத்தியும் பண்ணான மொமெண்ட் பத்திலாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசை அடுத்தது யாருப்பான விட சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பீச் ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருந்தேன். நமக்கிடையே மறுபடியும் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க. முதல்ல அஞ்சு பேர் வந்தாங்க, அடுத்து மூணு பேர் வந்தாங்க, இப்ப நான்கு பேர் கொண்ட ஒரு குழு வந்திருக்காங்க. அவங்க என்ன ஊர்ல வந்திருக்காங்க, கடலூர்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பீச்ல அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் நீங்க உங்க பேர் தான் கேட்டா அதுலயே ஓத்தி ஆகாஷ்னு சொல்றீங்க. ஓகே ஆகாஷ், என்ன ஊர் நீங்க? வடலூர் தென்கூத்து. ஓகே, நீங்க? ஜாலியா பேசுங்க, இந்த ஷோவே வந்து ஃபன்னா உங்க கூட இன்டராக்ட் பண்றதா. ஓகேவா? சோ நாலு பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ அதுக்கெல்லாம் முன்னாடி கடலூருக்கு வடலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? வாங்கிட்டு யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்ல. முக்கியமா நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் இல்லையா. எல்லாரும் நம்ம சொல்றாங்க அப்படின்னு பாக்கிறத நம்மளோட சேஃப்டி தான் பாத்துக்கணும். பொதுமக்களுக்கு இதன் மூலியமா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பயப்படலாம், தேவையில்ல, ஹெல்மெட் இருந்தா போட்டுட்டு ஜாலியா போயிட்டு வரலாம், யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. சோ அதே மாதிரி இப்ப எப்படி ஒரே ஊர் தாங்களா? தென்கூத்து. தென்கூத்து, வடலூர் தென்கூத்துல இருந்து வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து என்ன ஒர்க்குக்காக கடலூர் வந்தீங்க?
3: கோயில்ல ஒரு திருவிழா இருக்கு.
2: ஆஹா, கோயில்ல திருவிழா குரூப்பா டீச்சர் இருக்க கடலூருக்கு வந்திருக்காங்க. இந்த கலர் எல்லாம் சூஸ் பண்ணி அடிக்கலாம் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப நடுவில் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றது எனக்கு தெரியுது. மறுபடியும் ஆகாஷ் இப்ப வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து ஸ்கூல் எல்லாம் முடிச்சு காலேஜ் வந்துட்டீங்க, சில கேம்

0: டைம்ல இந்த மாதிரி பீச்சுக்கு எல்லாம் வந்த உடனே உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? இப்ப வந்து கொஞ்சம் மெச்சூர் லெவல்ல வந்து பெரிய ஆள் ஆயிட்டோம், டவுசர் எல்லாம் கழிச்சு இப்ப பேண்ட் போட ஆரம்பிச்சாச்சு, இப்பயுமா பீச்சுல விளையாடுவீங்க அப்படின்னு மைண்ட்ல வருமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பீச்சுக்கு வந்தா விளையாடுவோம் அப்படின்னு ஏதாவது கேம் வச்சிருக்கீங்களா?
1: விளையாடலாம் வாலிபால்
0: விளையாடுறது. ஓகே வாலிபால், ஆனா வந்து ஹெல்மெட்டே எடுத்து வராம வந்திருக்காங்க நம்ம டி கே பாய்ஸ், ஆனா வந்து வாலிபாலும் வாங்காமதான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப வாலிபால் இல்ல, இப்ப உங்ககிட்ட இந்த கிரவுண்ட் தான் இருக்கு, இந்த பீச் மண்ணு தான் இருக்கு, இதை வச்சு ஒரு கேம் விளையாடுங்க டி கே பாய்ஸ் சொன்னா என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: கபடி.
0: கபடி கபடி ரெடியா? ரெடின்னு சொல்லிட்டாங்களே, இப்ப ஆள் தான் இல்ல நம்ம கிட்ட மீதி ஆளு. சரி ஓகே, வேற ஏதாவது ஃபன்னான மொமெண்ட் இந்த நாலு பேர் கூட வெளியில போகும்போது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ரொம்பவே ஃபன்னான இருந்துச்சு அப்படின்னு இப்ப வந்து நீங்களே மாத்தி மாத்தி சுத்தி சுத்தி வந்திருக்கீங்க இல்லையா ஹெல்மெட் போட்டு, அதுக்கு மாதிரி வேற ஏதாவது ஃபன்னான மொமெண்ட் உங்களுக்குள்ள ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்?
1: நடக்க
0: போறதெல்லாம் கேக்கல, இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்கல, எங்க போன போது ஏதாவது மறந்துட்டு போயிருப்பீங்க, பஸ் விட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்
1: நடக்கும்
0: அதான் கேக்குறேன். எப்படி நடக்கும்னு கேக்கலையா, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன் சொல்லுங்க. பாருங்க எடுத்தெல்லாம் குடுக்கறாரு நம்மளோட பிரேம சொல்லுங்க.
1: நிறைய பேர் இருக்காங்க,
0: கார்த்தியோட தம்பி தான் அவரு. ஓகேவா, மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இல்லையா? புதுசா பைக் வாங்கியிருக்கேன், சைக்கிள் தான் இப்படி பண்ணேன், பைக்லயும் இப்படி
1: பண்றியான்ட்டு.
0: தம்பி தானே, ஓகே இந்த கான்பிடன்ட் ஓகேங்க, தம்பி தானே, அவன் உடைக்காம யார் உடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா அவருக்கு?
1: அண்ணன்
0: பேச்சு கேட்காத தம்பிங்களா இதான் தண்டனை அப்படின்னு சொல்ல வராரு நம்ம கார்த்தி. சரி ஓகே, இப்ப வந்து வடலூர் இல்லையா, வடலூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணான பிளேஸ் ஏதாவது இருக்குன்னா? இந்த மாதிரி பீச் இருக்காது, கடலூர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க ஃபன்னோட போனோம் கிரவுண்டு அந்த மாதிரினா எங்க போய் விளையாடுவீங்க நீங்க உங்க ஊர்ல? அந்த கிரவுண்ட் ஓகே. அப்ப வடலூரோட டெஸ்டினேஷன் உங்களுக்கு அதுதான். சரி ஓகே, அப்ப இப்ப இன்னைக்கு வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப கிளம்ப ரெடியா இருக்கீங்க, நீங்க போங்கன்னு சொன்னா இப்ப போயிடுவீங்க அவ்வளவுதானே? விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க கிட்ட இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்து நிறைய பண்ணான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க ஒரு சாங்க கேட்டு வந்துருங்க, அடுத்து யாரெல்லாம் பேசுறது ரெடியா இருக்காங்கன்ட்டு நான் இந்த ஆலை கடல்ல வந்து அப்படியே கொஞ்சம் ஆடி ஓடி வந்துட்டு இருக்கேன். இது ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 5:53, 25 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம சில்வர் பீச்ல இருந்து ஆர்ஜே ஜனா கலக்கிட்டு இருக்காரு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேசலாம் வாங்க.
5: வணக்கம். உங்க பேர் சார் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு பீச் பெற காரணம் என்ன?
6: தம்பிக்கு அட்மிஷன்
5: போடுவாங்க. அதாவது தம்பிக்கு வந்து அட்மிஷன் போட்டுட்டு யூ பீச்

0: அட்மிஷன் கூட வந்திருக்காரு. அட்மிஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க. என்ன தம்பி, என்ன காலேஜ்ல சேர்த்திருக்கீங்க? அவர் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர்? கார்த்திக். என்ன அட்மிஷன்ல என்ன சேர்ந்திருக்கீங்க? புது டிபார்ட்மெண்ட். நீங்க கடலூர்ல? எங்க கடலூரா இல்ல வெளியூரா? நீங்க கேஎன்பேட்டை. கேஎன்பேட்டைக்கு ஒரு பேரு, புல் நேம் இருக்கும்ல, அது என்ன? ஓகே, அதாவது திருவந்திபுரம் தேவஸ்தானம், அதாவது கோயிலுக்கும் கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம கடலூர் சில்வர் பீச்சு. சில்வர் பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா, இல்ல இந்த மாதிரி தம்பி திருக்கோயிலூர்ல வந்தாரு காலேஜ் அட்மிஷன் போடணும் அப்படின்னு வந்தீங்களா? அடிக்கடி வரீங்க. சிரிக்கும் போதே தெரியுது அடிக்கடி
1: வருவாருன்ட்டு.
0: ஓகே, அப்படியே ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஆனா இப்ப ஃபேமிலியோட வரல, தம்பி கூட தான் வந்திருக்காரு. சரி, பீச்சுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் இப்ப வந்து எப்படின்னு சொல்றது? நீங்க வந்து யங்ஸ்டரா இருக்கும் போது வந்திருப்பீங்க, இப்பயும் யங்ஸ்டர் தான், அது சொல்லல, சின்னப்படியில வந்திருப்பீங்க, இப்ப ஃபேமிலியா வந்திருக்கீங்க இல்லையா? எதையாவது அப்ப வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் வந்து ஒரு இல்ல, ஃபேமிலி பர்சனா மாறிட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது லிமிடேஷனோட இதெல்லாம் விளையாட முடியல அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு கேம் மிஸ் பண்றீங்களா பீச்சுக்கு வந்து? கேம் என்னங்க கேம், ஃப்ரெண்டோட வர முடியுங்க கல்யாண ஆனதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கிறதுலாம் எனக்கு தெரியுது. சரி, ஓகே, நம்ம கிட்ட இந்த சுண்டல் தீர்ற வரைக்கும் பேசுவார்னு நினைக்கிறேன். நானும் அதான் சொல்லியிருக்கேன், நீங்க இந்த சுண்டல் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. சரி, நீங்க இப்ப ஏதாவது கேம் வந்து சித்தப்பா அவங்க தம்பி கூட வந்திருக்கீங்க இல்லையா, இவரு கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு கீச்சு நீங்க குழந்த மாதிரி ஆகி விளையாடணும்னா என்ன விளையாட்டு
1: விளையாடுவீங்க?
0: ரன்னிங் தான், ஓடி பிடிச்சி விளையாட வேண்டியதுதான். ஓகே, இப்ப யாரு வின் பண்ணுவீங்க? அப்போ நீங்க வந்து ரன்னிங் சொன்ன உடனே ஒரு கேள்வி, அந்த ஒரு கூட்டத்துல விளையாடினாலும் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்கல்ல எப்பயுமே, அந்த மாதிரியா நீங்க? அதான் தெரியுது, நீங்க ரன்னிங் சொல்லும் போதே தெரியுது. சரி, இது இல்லாம அந்த பொழுதுபோக்கு பீச் எல்லாம் இல்லாம வேற ஏதாவது பண்ணானே, எங்க ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னா என்ன ஊருக்கு போக பிளான்? மாமியார் வீடுதான் இப்படி ஒரு டெஸ்டினேஷன் இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்ல. அதாவது வைஃபோட ஊர் தாங்க என்னோட ட்ரிப், எல்லாமே அங்கதான் அப்படின்றாங்க. என்ன ஊர் அது? திருக்குள்ளூர், திருக்கோயிலூர் பக்கத்துல மொகலார். அப்ப நீங்க போயிட்டு வரதே ஒரு ட்ரிப் மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, இப்ப வந்து தம்பி வந்து சேர்த்து விட்டுருக்கீங்க இல்லையா, அவருக்கு ஏதாவது சித்தப்பாக்கு ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்லிட்டாரு, ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும் இப்படி எல்லாம் காலேஜ்ல நடந்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல விஷயம் கத்துக்கணும், ஜெனியனா இருக்கணும், யாருமே எந்த ரொம்ப வச்சுக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு சித்தப்பா. எஸ் எஸ் மக்களே, நேர்களே, இப்பயும் வந்து நிறைய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதான் இந்த வருஷம் காலேஜ் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சித்தப்பா மாதிரி தான் நானும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் போங்க, நல்லா பண்ணாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த பேட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் பங்கெடுத்துக்காம அப்படி யாராவது அவங்களே வந்து திருத்துறது மட்டும் பாருங்க. இதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள கத்துக்கணும். இப்போ கார்த்திக் இருக்காரு. கார்த்திக், உங்களுக்கு திருக்கோயிலூர் பிடிச்சிருக்கா இல்ல கடலூர் பிடிச்சிருக்கா? கடலூர் தான் பிடிச்சிருக்கு. என்னங்க டக்குன்னு மாறிட்டாரு, எல்லாம் பிறந்த ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க.
1: எங்க ஜாலியா இருக்கு, வரலாம் போலாம்.
0: ஓகே, எனக்கு தெரிஞ்ச தம்பி காலேஜ் சுத்தலாம் போலாம் அப்படின்னு வரும்போது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர் பார்க்கும்போது படிக்கிற பிள்ளையாதான் தெரியுது, ஏன்னா திருக்கோயில இருந்து கடலூர் வந்து படிக்க வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பா விசேஷம் சொல்லி நான் பேசியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, அவங்களான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப சித்தப்பா தம்பின்றாருல, ஏதாவது வந்து பண்ணான மொமெண்ட் உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்க? இப்ப ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டாருல, ஏய் நான் ஒரு சித்தப்பா என்கிட்ட இப்படிதான் பண்ணிட்டேடா அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா பண்ணான மொமெண்ட் அவர்கிட்ட இருந்து? கிருஷ்ணராஜும் பேசியாச்சு, திருக்கோவிலிருந்து வந்த கார்த்திகிட்டும் பேசியாச்சு, அவங்களும் கடலையும் சாட்டு முடிச்சாச்சு. சோ இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, அவங்களை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கா. சரி, ஓகே, நீங்க ஒரு சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.

0: நேரம் 6:14.
1: வெல்கம் பேக் டு ஆளியோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு திறந்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த 1 hour ஃபுல்லா ஃபன் ஃபீல்டோட நிறைய பேர் நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபன்னான மொமெண்ட், அவங்கள பத்தின, அவங்க ஊரை பத்தின விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பா ஒரு வாழ்த்துக்கலாம் சொல்லிட்டு நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: விளம்பர திட்டம் வந்து கேட்கலாம். மாநில செய்திகள்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகில் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் அலுவல்கள் முதலில் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரம் குறித்து விவாதங்களை தவிர்க்கவே எதிர்க்கட்சிகள் முயல்வதாகவும் புதிய நிபந்தனைகளை அவர்கள் விதிப்பதற்கு இதுவே காரணம் என்றும் மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நாடாளுமன்றத்தில் முறைப்படி விவாதிக்க தயார் என்பதை அரசு தெளிவுபடுத்திய பின்னரும் காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சிகள் அலுவல்களை தடைப்படுத்துவதாக மாநிலங்களவையில் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறெதுவும் இல்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்வு வினாத்தால் கசிந்து வெளியான பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர் நலனை மேம்படுத்துவதற்கான தொடர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழாக்க முயல்பவர்களை அரசு சும்மா விடாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முடிவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுவதை டெல்லி போலீஸ் மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் உயிருடன் இருப்பதாகவும் அவர் தற்போது டெல்லி ராமனோகர் லோஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக பதிவில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. சரிபார்க்கப்படாத செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு ஊடகங்களை மட்டுமே நம்பலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டுவது போல் பாதுகாப்பு அமைச்சர் பேசியதாக காட்டும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்டது என்றும் இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானிய பிரச்சார சக்திகளே இந்த வீடியோவை பரப்பி வருவதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மையறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் மோட்டார் வாகனங்களின் எஞ்சின் பழுதான பிரச்சினை அல்லது வாகனம் நின்று போன பிரச்சினை அதிகம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தியாளர் சங்கத்திடமிருந்து பெறப்பட்டுள்ள தகவலில் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். போக்குவரத்து துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரின் ஆலோசனை அடிப்படையில் முறையான கள பரிசோதனைகளுக்கு பின்னரே பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து விற்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் போதிய அளவு மின்சாரம் கிடைப்பதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் 324 GW அளவிற்கு உயர்த்தப்பட்டதால் இந்தியா மின் பற்றாக்குறை நாடு என்ற நிலையிலிருந்து மின்சாரத்துறையில் சுயசார்பு நாடாக மாறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரப்படி நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறன் 548 GW விட அதிகம் என்று அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நாட்டில் சுமார் 218,000 மின்சுற்று கிலோமீட்டர் அளவிற்கு

0: கூடுதல் மின் விநியோக பாதைகள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார்.
1: அறிவியல் தொழில் ஆராய்ச்சிகளுக்கான சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களால் உருவாக்கப்பட்ட 4 புதிய தொழில்நுட்பங்களை சிஎஸ்ஐஆர் நிர்வாகம் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. கிராமப்புற நீர் விநியோக திட்டங்களில் கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு பணிகளை திறம்பட்ட முறையில் மேற்கொள்ள ஏதுவாக சிஎஸ்ஐஆர் உருவாக்கியுள்ள ஐஓடி தொழில்நுட்ப வசதியும் வர்த்தக ரீதியிலான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐஆர் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி பேசுகையில், உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை தொழில்துறையினர் மற்றும் சமுதாயத்தின் தேவைக்கேற்ற படைப்புகளாக மாற்ற தாங்கள் முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 136 மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். AIR செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் இந்த ஒளிபரப்பை கேட்கலாம். ஒலிபரப்பு துறையில் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் இருந்து டிஜிட்டல் ஒலிபரப்பு வரை பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில், பிரச்சார் பாரதி புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான செய்தி, கேளிக்கை மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கும் என பிரச்சார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவேதி தெரிவித்துள்ளார். இன்று தேசிய ஒலிபரப்பு தினத்தையொட்டி ஆகாஷ்வாணி செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். வேவ்ஸ் என்னும் பிரச்சார் பாரதியின் ஓடிடி தளத்தை தற்போது 1,10,00,000 பேர் பயன்படுத்தி வருவதாகவும், பயனர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையின் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 2 பாரத் ஸ்கிரீன் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் வீடியோ செய்தி மூலம் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
0: தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தினால் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வலுவான தூய எரிசக்தி சூழல் உருவாகி வருவதாக அமைச்சர் திரு யெஸ்ஸோ நாயக் கூறினார். புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கு மாறும் போக்கில் புதிய கட்டம் ஒன்றை உலக நாடுகள் எட்டியிருப்பதாகவும், பசுமை ஹைட்ரஜனுக்கு மாறுவதில் முன்னணி நாடு எது என்பதே இன்றைய முக்கிய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை பசுமை ஹைட்ரஜன் என்பது புதிய பொருளாதார வாய்ப்பே தவிர வெறும் எதிர்கால உத்தேசம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பசுமை எரிசக்தி திறன்கள் வேகமாக அதிகரித்து வருவதையும், முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் அண்மையில் செயல்பட தொடங்கி இருப்பதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சூழலை மேலும் வலுப்படுத்த தேவையான முக்கிய தலையீடுகள் குறித்து பாரத் கிரீன் ஹைட்ரஜன் மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது.
1: டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் நோக்கத்துடன் இன்று அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவிகளை போலீசார் பாதையிலே தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியும், இக்கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாகவும் புதுச்சேரியில் பேரணி நடத்தப்படுகிறது. சுய விருப்ப அடிப்படையிலான உடல் தானம் குறித்து காரைக்கால் கோட்டுச்சேரியில் உள்ள அண்ணா நகர் அங்கன்வாடி மையத்தில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் உடற்கூறியல் துறையின் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினர். துறையின் பொறுப்பு அதிகாரி டாக்டர் சரண்யா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது, உடல் தானம் செய்வதற்கான தகுதிகள் மற்றும் பதிவு உள்ளிட்ட சட்ட நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர் குழு வரும் சனிக்கிழமை காலை 10 முதல் நண்பகல் 12 வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 29 வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 27 வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று மாலை தொடங்குகின்றன. இந்த 10 நாள் போட்டிகளில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு விரும்பின பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதாங்க பண்ணணும். போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்க மனசுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: வாழப்பட்டமலையும் கலா பேசுறேன். நலமா?
1: நலமா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
2: மேம் வசிகரா பாட்டு, ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அந்த பாட்டு கொடுங்க மேம்.
1: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி மேம்.
2: நன்றிங்க மேம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து?
1: கலையரசு பொன்னல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரராக மாறுகையில் வானில் நீளம் கொண்டு வர பேனா காகிதம் மையம் தீர்ந்து போனது. காதல் கடிதம் கேட்டதில் மேகம் எல்லாம். ஒரு ஜோடி குயில்களாய் பாடல் வழியே பாட வருவது உன்னிகிருஷ்ணன், திருமதி ஜானகி, ராம்கிருஷ்ணன்.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: இன்னொரு விஷயம், இந்த ஜானகியுடைய மறைவு இன்னும் சில காலம் அப்படியே ஒரு ஒரு ஈடு செய்ய முடியாது, இழப்பா அப்படியே ஓடிட்டு இருக்கிறது. பாண்டியமா எங்க நிலையத்தினையும் நேயர்களை நாங்க ஆறுதல் படுத்திட்டு
0: இருக்கோம். ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிருக்கு நன்றி.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து என்ன விருப்பமான பாடலை கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து நம்ம வந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: முரத்தால் புலி அடித்து புறத்தால் ஓட வைத்த பெண்களின் வீரம் பெற்ற தேசத்தின் ஈரம் பாரதி எனும் தீரம் பெண் பண்புலகின் சாரம் திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
0: ஓகே சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் காற்றில் வரும் கீதம் என் பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். காற்றினில் வரும் கீதம் இந்த கவலைகள் அதில் தீரும், கண்ணனின் குழல் இங்கு ஊதும், இந்த காதுக்குள் பாய்ந்திடும் நாதம், கண்களை மூடினால் போதும் இந்த காட்சிகளில் தேனாறு பாயும், பாடல் வரும் நேரம் இசையின் காற்றலைய ஓரம் இனிதாய் காத்திருப்பேன் நானும்.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூடல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே டைம் கரெக்டா 6:38:14 ஆகுது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்கறாங்க அப்படின்றத கேட்கலாம். வர நேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா சாங்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வரக்கூடிய நேயர் என்ன சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து? மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றது வந்து எந்த சாங்? எஃப்எம் ரெயின்போல நீங்க வந்து கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு, இனி கவலை இருக்கு.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: நீங்க எவ்வளவு இப்ப எப்படி இவ்வளவு புத்துணர்ச்சியோட இருக்கீங்க?
0: எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கினதுதான் சார்.
1: ரொம்ப நன்றி. படம் வந்து புஷ்பாங்க, பாடல் வந்து சாமியோ அந்த பாட்டு போடுங்க.
0: சாமியோ இந்த பாட்டு உங்களுக்கு வந்து போட்டாக்கா இன்னும் எந்த வாயிடுவீங்க.
1: ஆமாங்க
0: சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
0: நீங்களும் உங்க மனசுக்கு

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம லிசனர்ஸ் எல்லாமே செம்மையா வந்து சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க? கேட்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து?
2: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
2: படம் நீ வருவாய் என.
1: ஓகே.
2: பாடல் ஒரு ஜெயவேதை வந்து விட்டால் அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
1: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி.
2: மிக்க நன்றி மேடம்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்பதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
3: பிரியமான
2: விருப்பமான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
3: நன்றி மேடம்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் நலன் மற்றும் எதிர்காலத்தை விட முக்கியமானது வேறெதும் இல்லை என்றும் பிரதமர் கூறியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுவதை டெல்லி போலீஸ் மறுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் உயிருடன் இருப்பதாகவும் அவர் தற்போது டெல்லி ராம் மனோகர் லோஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை மிரட்டுவது போல் பாதுகாப்பு அமைச்சர் பேசியதாக காட்டும் வீடியோ போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் மோட்டார் வாகனங்களின் எஞ்சின் பழுதான பிரச்சினை அல்லது வாகனம் நின்று போன பிரச்சினை அதிகம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் போதிய அளவு மின்சாரம் கிடைப்பதாகவும் இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. பசுமை ஹைட்ரஜன் துறையில் உலகின் முன்னணி நாடாக மேம்பட பொருத்தமான நிலையில் இந்தியா இருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் 2வது பாரத் கிரீன் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் வீடியோ மூலம் அவர் உரையாற்றினார். ஒலிபரப்பு துறையில் பல விதங்களில் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பிரசார் பாரதி புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு தேவையான செய்தி, கேளிக்கை மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கும் என பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துவேதி கூறியுள்ளார். டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் நோக்கத்துடன் இன்று அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாணவிகளை போலீசார் பாதையிலே தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னார்வ உடல் தானம் குறித்து காரைக்கால் ஜிப்மர் இன்று கோட்டுச்சேரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது.
0: தங்கமான
2: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: மாலையும் இரவும் சந்திக்கும் மகிழ்ச்சியான தருணம்தனில் புதுவை வானொலியில் நின்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியை கரூராக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் பாரதி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் பொன்மாலை வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: அப்பா, செம்ம பெரிய இன்ட்ரோவா இருக்கே சார். ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் சொல்லுங்க.
4: இன்னைக்கு நம்மோட சூர்யாவோட அவரோட பர்த்டே ஆச்சே.
0: ஓகே,
4: அதனால சூரரை போற்று படத்திலே காட்டுப்பயிலே காட்டுப்பயில இருந்து ஒரு புதுமையான கணம் நல்லா இருக்கும். ஃபீமேல் வாய்ஸ் வந்து அப்படிதான் ஆணித்தரமா படிப்பாங்க.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி.
4: நன்றி, வணக்கம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம், போனிங்கில இருந்து விரும்பி பேசுறேன்.
4: சொல்லுங்க சார். நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம்.
4: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
5: விடுதலை டூ படத்துல இருந்து தினம் தினமும் ஒன்னு நினைப்பேன்.
4: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
5: நன்றி மேம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
2: தொழில் முனைவோர்கள்,
1: நாடக கலைஞர்கள்,
2: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: FM ரெயின்போ புதுவை 102.8
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

மீண்டும் மனம் விரும்புதே ஷோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 7:25 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை

0: செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக

தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4,480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 7:25:38. வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா அதே தான்பா. எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2752523 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு இங்கிருந்து என்ன விருப்ப பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் விழுப்புரத்துல இருந்து ராகவ் பேசுறேன்.
1: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
2: பீஸ்ட் படத்துல இருந்து அரபிக்.
1: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
2: தேங்க்யூ.

0: ஸ்பெஷல் அவர் கூட அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: மேடம்
0: நலமா இருக்க சார். யார் எங்க இருந்து நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல முறையில இருக்கேன் மேடம்.
0: ஓகே, பேர் சொல்லுங்க சார். யார் எங்க இருந்து?
1: ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: ஓகே சார். உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
1: நாங்க மேடம்.
0: உங்களுடைய பாட்டு சொல்லுங்க, விருப்பமான பாட்டு.
1: காதல் தினத்துல இருந்து ரோஜா ரோஜா, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேடம். உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். நன்றி சார். நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நேயர்கள் அவங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கூடவே வந்து ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸா வந்து கேட்டு நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன் மேம். படம் சிங்கம் பாடல் காதல் வந்த அந்த பாடல் மேம்.
2: ஓகே, நாங்களாம் வந்து பேசவே ஓடமாட்டோம்ப்பா, அதோட முடிச்சுட்டு போயிடணும்ப்பா. ஓகே சூப்பர், அழைப்புக்கு நன்றி மேம். உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வரதுக்கு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ மேம்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பர்வீன் திருவண்ணாமலை.
0: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: உள்ளாத மனம் சொல்லும் படத்துல இருந்து.
0: ஓகே,
1: நன்றி
0: மேம். தேங்க்யூமா.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
5: நான் அரியூர்ல இருந்து சகுந்தலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மாமா, உங்களுடைய விருப்பமான பாடல்.
5: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரிவோம் சந்திப்போம் படத்துல இருந்து கண்டேன் கண்டேன் காதலின் சாங் மேடம்.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டேன். பாடலாம் அழைப்பிற்கு நன்றி.
5: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு.
0: நன்றி மேம், நன்றி.
5: சரி மேடம்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விருப்பதே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து என்ன விருப்பமான பாடம் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: பேரான்மைன்ற
0: திரைப்படத்துல இருந்து
1: காட்டு குழி அடிச்சு காட்டு ராசா வராங்க.
0: நன்றி சார்.
1: நன்றி மேம். உங்களுக்கு

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் லைன் கிடைக்காம இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ எல்லாருக்காகவுமே வந்து இப்போ ஒரு சாங் வருது. இவரும் பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமானியா நாட்டின் புக்காரெஸ்ட் நகரை சென்றடைந்துள்ளார். அவர் இப்பயணத்தின் போது ருமானிய அதிபர் திரு நிகுசார் டானை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவார். பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. தேர்வு வினாத்தால் கசிவு பிரச்சினையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படுவதை விரைந்து உறுதிப்படுத்தும் நிலையில் விரைவு நீதிமன்றங்களை அரசு

அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டினால் மோட்டார் வாகனங்களின் எஞ்சில் பழுதான பிரச்சினை அல்லது வாகனம் நின்று போன பிரச்சினை அதிகம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் போதிய அளவு மின்சாரம் கிடைப்பதாகவும் இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருப்பதாகவும், ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்றால் யாரும் அமைச்சராக இருக்க முடியாது என்று புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். இன்று மாநில தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளரிடம் பேசுகையில், நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையிலும் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரையிலும் காங்கிரஸ் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இணை செயலர் திரு பலக் வர்மா என்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இந்திய கல்வி திட்டத்தையே மாற்றிவிட்டதால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே இன்று ஹராரேயில் நடைபெறும் முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடிய இந்திய அணி 40 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையிலே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: இன்னும் சில நொடியில் கேட்கலாம். மியூசிக் பை தி வே சென்னை ஏஞ்சல்.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸனிங் டு மியூசிக் பை த பே ஆன் த ஜாயிண்ட் பிராட்காஸ்ட் ஆஃப் 101.4 FM ரெயின்போ, 102.8 FM புதுச்சேரி அண்ட் 103 FM கோயம்புத்தூர். ஐ எம் தினகரன், சிங்கர் அவேலவன். டுநைட் வி ஆர் இமர்ஸ்ட் இன் த கிராண்ட் பியானோ சாங் புக், an evening where 88 keys tell stories that words alone never could. One of the remarkable things about the piano is its versatility. It can command a concert hall all by itself, or quietly sit behind a singer, adding just the right touch of emotion. A single piano intro can become so iconic that you recognize the song before a single lyric is sung. Could there be a more fitting song for a piano theme show? Billy Joel turns the piano into both storyteller and companion, painting the picture of a neighborhood saloon where every melody carries someone's dream, heartbreak, or hope. Piano Man.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி

0: ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: Coming up on Music by the Bay is one of the most famous piano intros in rock music. Jonathan Cain's repeating piano riff instantly sets the mood before the rest of the band joins in. It's a reminder that sometimes a few simple notes are all it takes to create an anthem. This is The Journey with Don't Stop Believin'.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் வருது கேட்கலாம். ஐ திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாடல் கேட்கலாம். என்னை அறிந்தால் படத்திலிருந்து.

டைம் கரெக்டா 9:27:47. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே பாடம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஜிவி பிரகாஷ் இசையில ஜிவி பிரகாஷ் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்கள்ல பாடல் கேட்க போறோம். ஈடி திரைப்படத்திலிருந்து

நிகழ்ச்சியில அடுத்ததா நிவாஸ் கே பிரசன்னா இசையில நாம் முத்துக்குமார் வரிகள்ல ஸ்ரீராம் பார்த்தசாரதி, கே எஸ் சித்ரா குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹிட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹிட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா டி இமான் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். வெள்ளக்காரதுரை திரைப்படத்திலிருந்து

0: 정도로 된다. 이것은 조심할 건데.
1: வண்ணங்களின் சங்கமம், வானவில் வண்ண பாடல்களின் சங்கமம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். டைம் கரெக்டா 10:08:43. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் தாம் தும் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா மதுரகவி வரிகள்ல அனன்யா பத் குரல்ல பாடல் வருது கேட்க போறோம். KGF 2 திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:23. தேன் சிந்தைய வானம் நிகழ்ச்சியில அடுத்ததான் விவேக் மெர்வின் இசையில கோசேஷா வரிகள்ல மெர்வின் சாலமன் சமீரா பரத்வாஜ் குரல்கள்ல பாடல் விருது கேட்கலாம். குலே பகாவளி திரைப்படத்திலிருந்து

நேயர்கள் கவனத்திற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹிட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹிட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

தேன் சுந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஹாரிஸ் ஜெயராஜ். இசையில வைரமுத்து, வரிகள்ல ஹாரிஸ், ராகவேந்திரா மகதி, குரல்கள்ல பாடல் கேட்கலாம் அயன் திரைப்படத்திலிருந்து.

10:40 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில உமாதேவி, வரிகள்ல சித் ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல பாடல் வர்த்திக்கலாம் என்ஜி கே திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா டி இமான் இசையில மதன் கார்கி வரிகள்ல சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். பத்தி என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் டி ஈமான் இசையில வைரமுத்து வரிகளில் அர்மான் மாலிக் குரல்ல பாடல் வருது கேட்கலாம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது கேட்கலாம். தலைவா திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் சைந்தவி குரல்கள்ல.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:17. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. ஆரம்பத்திற்கு இணைதானம் நல்லவை கேட்க கூட்டலும் கழித்தலும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சாம்பல் பூசணி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளின் இறக்கைகளுக்கும் உள்ள தொடர்பு, வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். புதுவை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சியாட்டிகா மற்றும் டிஸ்க் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

1-2 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இதில் முதியோரின் நுரையீரல் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புது

புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுரையீரல் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஹரிஷ் வி கே அவர்கள். 4 மணி முதல் 4:30 வரை கட் கேமரா ரூலிங் காமெடி ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லி விலாஸ். 4:30 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.